இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 9ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை.

நேரம் 6:10. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்றெண்ணி வாழ்வீர் என்ற பாரதியின் வரிகளோடு நிகழ்ச்சி தொகுப்பில் இணையும் நான் உங்கள் அன்பு தோழி காவ்யா. நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குறள் எண் 88, அதிகாரம் விருந்தோம்பல். குறள்: பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். குறளின் விளக்கம்: விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இறங்குவர். மீண்டும் குறள்: பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். குறளின் விளக்கம்: விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இறங்குவர். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறளும் விளக்கமும் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 சுழல் விளக்கு சென்னையிலிருந்து ஒளிபரப்பாகும், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே, 9:00 அரங்கிசை, இதில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும், 10:00 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும், பகல் 11:30 ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:10 சங்கீத சாரல், இதில் RS சங்கரி அவர்களின் பாட்டு இடம்பெறும், 12:50 சேர்ந்திசை, அதனைத் தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள் இடம்பெறும், 1:10 என்னுயிர் தோழி சென்னையிலிருந்து ஒளிபரப்பாகும், 1:55 பாடல் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, இதில் இன்று இ சஞ்சீவனி திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம்,

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அற ஒழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளே தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடி செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறைய தாம் வாய்ந்தனரே என்ற புறநானூற்று வரி நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை கண்ணோட்டம் கடமை பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்ற

0: மாற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

நேரம் 6:15. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது பக்தி மாலை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நிகழ்ச்சி தரவிருக்கும் முதல் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியது.

கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். தொடரும் பாடல் ஜிக்கி பாடியது.

எவரேனும் யாதொரு நன்மையானவற்றிற்கு சிபாரிசு செய்தால் அந்த நன்மையில் ஒரு பங்கு அவருக்குண்டு. அவ்வாறே யாதொரு தீய விஷயத்திற்கு யாரும் சிபாரிசு செய்தால் அத்தீமையிலிருந்தும் அவருக்கொரு பாகம் உண்டு. தொடரும் பாடல் நாகூர் ஈ.எம். ஹனீஃபா, கே. ராணி பாடியது.

0: நேரம் 6:35. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 30°C முதல் 32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 21°C முதல் 22°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40%-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-5 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 km மேல் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதிகபட்ச வெப்பநிலை வெள்ளை ஈ பெருக்கத்திற்கு சாதகமாக இருக்கும். மஞ்சள் தேமல் நோயினை பரப்பும் வெள்ளை ஈயினை கட்டுப்படுத்த 50 mL வேப்ப விதை சாறு அல்லது தயாமீதாக்சைன் 25 WC என்ற அளவில் 1 லிட்டர் நீருடன் கலந்து தெளிக்கவும். மஞ்சள் ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 10 என்ற எண்ணிக்கை அளவில் வைத்து வெள்ளை ஈயின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதனை கண்காணித்து அதற்கு ஏற்ப தீர்வு காணவும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மாங்கோசெஃப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருடன் 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 km மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களியினை உபயோகித்து முட்டு கொடுக்கவும். ட்ரைகோடர்மா விருடி 2.5 கிலோவினை 300 கிலோ தொழுவுரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இடவும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இடவும். மழையுடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்டவும். இடைக்கணுப்புழுவை கட்டுப்படுத்த முட்டை ஒட்டுணியான ட்ரைகோகிராமா கைலோனஸ் அட்டையை 2.5 cc 1 ஹெக்டர் என்ற வீதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை 4வது மாதத்திலிருந்து வயலில் கட்டிவிட வேண்டும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்தலை ஒத்திவைக்கவும். நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி மேற்கொள்ளவும். வாடல் நோய் தாக்கம் காணப்படின் பாதிக்கப்பட்ட பயிரை அகற்றிவிட்டு ட்ரைகோடெர்மா விருடி 2.5 கிலோவை 250 கிலோ எருவுடன் கலந்து இடவும். தக்காளியில் அசுவினி மற்றும் இலைப்பேன் தாக்கம் காணப்படின் தயோமீதாக்சைன் 70 WS என்ற மருந்தை 1 ஹெக்டருக்கு 420 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்கவும். இலைக்கருகள் நோய் அறிகுறி தென்படின் மான்கோசெஃப் 35 WS என்ற மருந்தை 0.5% என்ற அளவில் 1 லிட்டர் நீருடன் கலந்து தெளிக்கவும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களை சுற்றிலும் சாக்கு பைகளை தொங்கவிடவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக காலநிலை ஆராய்ச்சி மையம்

0: தெரிவிக்கிறது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் உயிர்கறி தயார் செய்யும் முறைகள், அதன் மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் பற்றிய ஒரு நாள் பயிற்சி வகுப்பானது வருகின்ற 30/7/2026 வியாழக்கிழமை அன்று நடக்க உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களுக்கு உயிர்கறி தயாரிக்கும் அறிவியல் முறைகள், உயிர்கறியின் பயன்பாடுகள், சிறிய அளவிலான உயிர்கறி உற்பத்தி மையம் அமைக்கும் முறைகள், உயிர்கறி மதிப்பு கூட்டல், தொழில் தொடங்கும் வழிமுறைகள் மற்றும் சந்தை வாய்ப்புகள், உயிர்கறி உற்பத்தி மையத்திற்கு நேரடி களப்பார்வை மற்றும் செயல் விளக்கம் ஆகிய பயிற்சிகள் இப்பயிற்சியில் அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7418-47-3-45 மற்றும் ஒரு எண் 9487-7122-10 இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, நடப்பு 2026 ஜூலை மாதம் ஆடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பானது வருகின்ற 30/7/2026 வியாழக்கிழமை அன்று 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற உள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 04-22-266-9965 மீண்டும் ஒருமுறை 04-22 என்ற கோவைக்குரிய முன்னிணைப்பு எண்ணுடன் 266-9965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரமானது காலை 10 முதல் மாலை 4 வரை. அன்பார்ந்த விவசாயிகளே, நம் நாட்டில் மக்காச்சோளத்தின் தேவையானது ஊட்டச்சத்து மற்றும் வர்த்தக ரீதியின் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகின்றது. மேலும் கால்நடை மற்றும் கோழி தீவனங்கள், தொழிலக பயன்பாடு, எத்தனால் பயன்பாடு, உயிர் நெகிழ் உபயோகம் போன்ற காரணிகளால் முக்கிய வர்த்தக பயிராக மக்காச்சோளம் விளங்குகிறது. இந்திய அரசாங்கத்தின் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகத்தின் 3 மதிப்பீட்டின்படி 2025 முதல் 2026 மக்காச்சோளம் 10.74 மில்லியன் ஹெக்டரில் பயிரிடப்பட்டு 55.10 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பானது இயல்பை விட தாழ்ந்த தென்மேற்கு பருவமழை பொழிவு மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்படும் மாநிலங்களான கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் நிலவும் என்பதால் இது பரப்பு மற்றும் உற்பத்தியை மட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலநிலை காரணிகள் மற்றும் சென்ற ஆண்டின் அதிக மக்காச்சோள உற்பத்தியினை மேற்கு ஆசிய நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை உயர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி வர்த்தகங்களால் நடுநிலைப்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2025 முதல் 2026 சுமார் 0.54 மில்லியன் ஹெக்டரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு 3.3 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது நம் மாநிலத்தின் தேவையில் சுமார் 50% மட்டுமே. எஞ்சிய தேவைக்கு பிற மாநிலங்களின் இறக்குமதியையே தமிழகம் நம்பியுள்ளது. சேலம், நாமக்கல், திண்டுக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருப்பூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை நுண்ணறிவு மையம் உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை சந்தையில் கடந்த 15 நிலவிய மக்காச்சோள விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வும் மேற்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் அறுவடை காலத்தில் நல்ல தரமான மக்காச்சோளத்தின் பண்ணை விலை ஒரு குவிண்டாலுக்கு ₹2200 முதல் ₹2400 வரை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தகுந்த விதைப்பு முடிவுகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
2: தமிழ்நாடு சீட் சேவர்ஸ் நெட்வொர்க் இன்னைக்கு ஒரு 800 ரகமான காய்கறி விதைகளை தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பலவிதமான டைவர்சிட்டியை கொண்டு வந்து அதை விளைவச்சு அந்த விளைவச்ச விதைகளை எடுத்து மறுபடியும் அந்த ஊர்களுக்கு பரவலக்கம் பண்ணக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோங்க.
3: அண்மையில் வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800 மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: நேர்கள் எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தாம் வெளியிட்ட காணொலி பதிவில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து நேர்மறையான யோசனைகளை பலர் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 167வது வருமான வரி தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெளிப்படையான திறன் வாய்ந்த வரி நிர்வாகத்தை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். வரி செலுத்துவோரின் நலன்களை உறுதி செய்ய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வணிகம் செய்வதை எளிதாக்குவது மற்றும் வரி செலுத்துவோரின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய அவர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா போன்று தமிழகத்திலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். பயிற்சி நடைமுறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திண்டிவனம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 5 முக்கிய ரயில் திட்டங்களுக்கு மாநில அரசு நிலம் தராததால் பணிகள் முடங்கியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான தேவையில் 26% நிலத்தை மட்டுமே மாநில அரசு இதுவரை வழங்கியுள்ளது என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக அரசு காட்டிய அதே அலட்சிய போக்கை தற்போதைய அரசும் தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியையும் மக்கள் தேவையையும் கருத்தில் கொண்டு 5 ரயில்வே திட்டங்களையும் விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்தாமல் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்தார். அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது மாநிலத்தின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் தவிக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டி

0: அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்தார். அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது மாநிலத்தின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் தவிக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை பெற்றோர் அனுமதிக்க கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் காவல்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை விதிகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கும் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பட்டதன் வாயிலாக நெட் ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் பத்தாது, முழுமையாக குறையணும் என்ற நோக்கத்திற்காக இந்த முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 18 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களை பைக்ஸ் எல்லாம் ஓட்டுவதை பெற்றோர்கள் தடுக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க கூடாது. பல நேரங்களில் நாங்கள் வந்து அந்த மாதிரி மாணவர்களை நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அவருடைய வழக்குகள் வந்து அவருடைய பெற்றோர்கள் சேர்த்து நாங்கள் வழக்குகள் பதிவு செய்து வருகிறோம். அவர் அது ஊக்குவிக்க கூடாது. விபத்து ஏற்பட்டு விட்டால் அது பாதிப்பு அதிகமாக இருக்கும் வரை பெற்றோர்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: சேலத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் எருதாட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் பருவத்தில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தி எருதாட்ட நிகழ்வு நடத்தப்படுவது சேலம் பகுதி கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நெய்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் வளாகத்தில் ஆண்டுதோறும் எருதாட்ட விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. வழக்கம் போலவே இந்த ஆண்டும் எருதாட்டம் நடைபெற்ற இடம் இளைஞர்களின் கொண்டாட்ட மையமாகவே மாறியிருந்தது. சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ எருதாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர். விவசாயத்தையும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளையும் கௌரவப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்டம் அனைத்து தரப்பினரையும் உற்சாகப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகளவில் இருந்த போதிலும் மாலை நேரங்களில் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மாலைக்கு பிறகு சீதோஷண நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குளிர்ந்த காற்று வீசியது. இதனையடுத்து ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இரவில் லேசாக தொடங்கிய மழை மிதமான மழையாக பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். திடீரென பெய்த மழையின் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சீதோஷண நிலை நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோடை வெப்பம் கருகி வரும் நெல் பயிர்களுக்கு இம்மழை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
4: அரியலூரிலிருந்து ராம்குமார்.
0: இருவரி செய்திகள். தென்சீன கடல் பகுதிகளில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் 2 கப்பல்கள் மீது சீனா ஒரே வாரத்தில் 3வது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 421.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசன

காலத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணையதளம் வாயிலாக சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியின் கீழ் சென்னையில் இதுவரை 56,000 குடும்பங்கள் தகவல்களை பதிவேற்றம் செய்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேவில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: விதைப்பந்து சீட்பால் அப்படிங்கிறது களிமண், இயற்கை உரம் மற்றும் மர விதைகளை உருண்டையா உருவாக்கி தயாரிக்கப்படுற ஒரு சிறிய பந்து. இதை மழைக்காலத்திற்கு முன்னாடியே காலியான இடங்கள் மழை பகுதிகளில் வீசினோம்னா மழை பெய்யும் போது களிமண் கரைஞ்சு விதைகள் முளைத்து மரங்களா வளர அதிக வாய்ப்பு இருக்கு. இது விதைகளை பாதுகாப்பா மண்ணுல சேர்க்கிற ஒரு எளிய மற்றும் செலவு குறைந்த வழிமுறை. மரங்கள் வளர்வதால் பறவைகள் மற்றும் பிற உயிரினங்களுக்கு வாழ்விடம் உருவாகுது. பசுமை அதிகரிப்பதனால வெப்பநிலை குறையவும் காற்றின் தரம் மேம்படவும் உதவுது. இதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இவை நிலத்தடி நீர்வளத்தையும் பாதுகாக்க உதவுது. ஒரு விதைப்பந்து இன்று, ஒரு பசுமையான காடு நாளை. இயற்கையை நேசிப்போம். விதைப்பந்துகளை வீசி மரங்களை வளர்ப்போம். பசுமை பெருகினால் மழை பெருகும். மழை பெருகினால் வாழ்வு செழிக்கும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
4: நாளை
3: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
4: நாளை
3: 8:00 மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30
5: விடுதலை என்பது ஒரு நாளின் கொண்டாட்டம் அல்ல, பல தலைமுறைகளின் கண்ணீரால் எழுதப்பட்ட காவியம்.
1: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
6: நாட்டிற்காக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமே அவரை வழி நடத்தியது.
1: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. திருப்பூர் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
7: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
8: வணக்கம். We started a new initiative called

0: நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா எமர்ஜென்சி. சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம் வரும். சோ இமிடியட்லி அந்த நியரஸ்ட் பேட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். சோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு வித்வுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்வுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல இருந்தா சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க
1: சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
1: 25 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் தண்ணீரை காசு கொடுத்து வாங்கித்தான் குடிப்பீர்கள் என்று யாராவது சொல்லியிருந்தால் நம் பாட்டி தாத்தாக்கள் சத்தமாக சிரித்திருப்பார்கள். தண்ணீரை போய் யாராவது காசு கொடுத்து வாங்கி குடிப்பார்களா என்று எள்ளலாக கேட்டிருப்பார்கள். முன்பெல்லாம் அடையாளம் தெரியாதவர்கள் வீட்டுக்கு வந்தாலும் முதலில் தண்ணீர் குடிக்கிறீர்களா என்றுதான் கேட்பார்கள். இன்று அப்படி கேட்பது குறைந்துவிட்டது. காரணம், ஒவ்வொரு குடும்பமும் தண்ணீருக்காக செய்யும் செலவு அதிகரித்துக் கொண்டே போகிறது. நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டுவிட்டது. அவ்வப்போது தப்பினாலும் பருவ காலங்கள் போதிய அளவுக்கு மழையை தரத்தான் செய்கின்றன. மழை நீர் என்பது பூமியின் தாகம் தீர்ப்பதற்காக இயற்கை வழங்கும் உயிர் நீர். ஆனால் நம் அக்கறையின்மையால் அந்த நீரை சேகரிக்காமல் கடலோடு சேர்த்து விடுகிறோம். பிறகு கடல் நீரில் இருந்து தாகத்துக்கு தண்ணீர் எடுக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை என்பது ஏதோ அரசு சார்ந்த பிரச்சனை என்றே பலரும் நினைக்கிறார்கள். பொதுமக்களுக்கு அதில் எந்த பொறுப்புமே இல்லை என்று கருதுகிறார்கள். தண்ணீர் நம் தேவைக்கேற்ப சுரந்து கொண்டே இருக்காது. நிலத்தடி நீர்மட்டம் உலகெங்குமே பாதிக்கப்பட்டுள்ளது. ஆக நிலத்தடி நீர் நம் தேவைக்கு போதுமானதாக இல்லை என்ற நிலையில் நமக்கிருக்கும் பெரிய வாய்ப்பு மழை நீர்தான். ஆனால் அந்த மழை நீரை நாம் சரியாக கையாள்கிறோமா, சேமிக்கிறோமா என்பது முக்கியமான கேள்வி. மழை பெய்து நீர்நிலைகளில் சேரும் தண்ணீரால் தான் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். ஆனால் மழை நீரை சேகரிக்க வேண்டும் என்ற அக்கறையே நமக்கு இல்லை. நம் முன்னோர் நீர் மேலாண்மையை எந்த அளவுக்கு திட்டமிட்டு கையாண்டார்கள் என்பதற்கு அதற்கான கட்டமைப்புகளே உதாரணம். ஆற்றில் நீரின் அளவு அதிகரிக்கும் போது அது ஆற்றிலிருந்து ஏரிக்கு வரும். ஏரி நிரம்பியதும் அங்கிருந்து கண்மாய்க்கு போகும். கண்மாய் நிரம்பியதும் கரணைக்கு போகும். கரணை நிரம்பினால் அங்கிருந்து நீர் வழிந்து தாங்கலுக்கு போகும். தாங்கல் நிரம்பிய பின் அங்கிருந்து ஏந்தல், ஏந்தல் நிரம்பினால் அங்கிருந்து ஊரணி, ஊரணி நிரம்பினால் வழியும் நீர் குளத்துக்கு போகும். கோயில்களில் குளங்கள் அமைத்ததன் தாத்பரியமே ஊரின் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிப்பதுதான். இன்று குறைந்தபட்சம் நம் வீட்டை சுற்றி பெய்யும் மழை நீரையாவது சேமிக்கிறோமா? மழை நீரை சேமிப்பதற்கான வாய்க்கால்கள், நீர்நிலைகள் எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகளால் தேக்கங்களாக மாறிவிட்டன. நம் வீட்டின் மேல் பெய்யும் மழை கூட கழிவு நீரோடு கலந்து வெளியேதான் ஓடுகிறது. தமிழ்நாட்டின் ஆண்டு சராசரி மழையளவு 1000 மில்லிமீட்டருக்கும் மேல். இது தமிழ்நாட்டின் குடிநீர் தேவைக்கு போதுமானதுதான். ஆனால் இந்த மழையால் கிடைக்கும் தண்ணீரை சேகரிப்பதில்தான் சிக்கல். குறிப்பாக பெய்யும் மழையில் வெறும் 14% மட்டுமே பூமிக்குள் இறங்குகிறது. 10% மட்டுமே மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது என்கின்றன புள்ளி விவரங்கள். முறையாக கையாண்டால் 90% மழை நீரை நம்மால் சேமிக்க முடியும். 2002 வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக மாநிலத்தில் உள்ள அனைத்து கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க அரசு உத்தரவிட்டது. மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கும் வகையில் சட்ட திருத்தமும் கொண்டுவரப்பட்டது. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்று

0: வழிகாட்டுதலும் வெளியிடப்பட்டது. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு திட்டம் வரைபடத்தில் இருந்தால்தான் வீடு கட்ட அனுமதிக்கப்படும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சாதாரண வீடு தொடங்கி பெரிய கட்டிடங்கள் வரை மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் துரித கதியில் அமைக்கப்பட்டன. ஆனால் பெரும்பாலான கட்டிடங்களில் பெயரளவுக்கு மட்டுமே கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. அரசு இதில் காட்டிய முழு ஈடுபாட்டை மக்கள் காட்டவில்லை. குடிநீர் ஆதாரமாக நம் கையில் இருக்கும் ஒரே வாய்ப்பு மழைநீரை சேமிப்பதுதான். மத்திய அரசும் அது குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இதில் தீவிர ஆர்வம் காட்டி வருகிறார். தேசிய தண்ணீர் மிஷன் மூலமாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் கேட்ச் த ரெயின் எனப்படும் மழைநீரை சேகரிப்போம் என்ற பிரம்மாண்ட இயக்கத்தை கையில் எடுத்திருக்கிறது. மழைநீர் சேகரிப்புக்கான இந்த இயக்கத்தின் கட்டுமான பணிகள் 2019 தொடங்கின. நாட்டில் நீர் தட்டுப்பாடு நிலவிய 256 மாவட்டங்களில் உள்ள 1592 வட்டாரங்களை இலக்காக கொண்டு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நீர் ஆதாரங்களை உயர்த்த ஜல்சக்தி அபியான் திட்டம் தொடங்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை மூலம் பயனடையும் மாநிலங்களுக்கு முதல்கட்டமாகவும், வடகிழக்கு பருவமழையை நம்பியிருக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்களுக்கு இரண்டாம் கட்டமாகவும் இது செயல்படுத்தப்பட்டது. 2020 கோவிட் தாக்கம் தொடங்கி ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் திட்டமிட்டபடி இந்த திட்டத்தை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவாக்கம் செய்ய முடியாமல் போனது. ஆனால் இதன் அவசியம் கருதி தேசிய நீர் மிஷன் 2020 மார்ச்சில் கேட்ச் த ரெயின் எனப்படும் மழைநீரை சேகரிப்போம் பிரச்சாரத்தை தொடங்கியது. 2021 மார்ச் 22 உலக நீர் தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அபியான் கேட்ச் த ரெயின் திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர்கள், கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு பிரதமர் நேரடியாக கடிதம் எழுதி இந்த இயக்கத்தை மக்களுக்கான இயக்கமாக மாற்ற கோரினார். அரசு மற்றும் தனியார் கட்டடங்களில் கூரைகளில் வழியும் மழைநீரை சேகரிப்பது, பாழடைந்த கிணறுகளை கொண்டு நிலத்தடி நீரை செறிவூட்டுதல், ஏரி குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாறுதல் போன்ற பணிகளில் தீவிரம் காட்டுமாறு கேட்டுக்கொண்டார். பசுமை போர்வையை அதிகரிக்க பெருமளவில் மரக்கன்றுகளை நடும் பணிகளும் தொடங்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக தேசத்தின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா நினைவாக அமிர்த சரோவர் என்ற சிறப்பு திட்டத்தை சேர்த்தது மத்திய அரசு. இத்திட்டத்தின்படி நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 75 நீர்நிலைகளை புதிதாக உருவாக்குவது அல்லது பழைய நீர்நிலைகளை சீரமைத்து மறு உருவாக்கம் செய்வது என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இவற்றின் அடுத்த கட்டமாக கடந்த 2024 செப்டம்பர் 6 அன்று குஜராத்தின் சூரத் நகரில் நீர் சேமிப்பு மக்கள் பங்கேற்பு திட்டத்தை காணொலி வாயிலாக பங்கேற்று பிரதமர் தொடங்கி வைத்தார். தண்ணீரை சேமிப்பது என்பது ஏதோ ஒரு துறையின் வேலை அல்ல, அது ஒட்டுமொத்த தேசத்தின் கூட்டு பொறுப்பு என்பதை அந்த நிகழ்வில் பிரதமர் அழுத்தமாக பதிவு செய்தார். 2024 ஏப்ரல் 1 தொடங்கி 2025 மே 31க்குள் 10 லட்சம் நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்புகளை உருவாக்குவது இந்த அமைப்பின் இலக்காக தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் மக்களின் பேராதரவோடு திட்டமிட்டதை விட 2 மடங்குக்கும் மேலாக, அதாவது 27 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. இந்த வெற்றியை தொடர்ந்து நிலத்தடி நீர்மட்டம் ஆபத்தான நிலையை எட்டியுள்ள மாவட்டங்களை முதன்மையாக கொண்டு 2025 ஜூன் 1 அன்று இதன் 2ம் கட்ட திட்டம் தொடங்கப்பட்டது. 2026 மே 31க்குள் 1 கோடி கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் 1.5 கோடிக்கும் அதிகமான நிலத்தடி நீர் செறிவூட்டும் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தற்போது பருவமழை தொடங்க உள்ள சூழலில் மீண்டும் கேட்ச் த ரெயின் எனப்படும் மக்கள் பங்களிப்புடனான மழைநீர் சேகரிப்பு திட்ட இயக்கம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 2026 ஜூலை 4 முதல் ஆகஸ்ட் 4 வரை இதற்கென நாடு தழுவிய இயக்கத்தை அறிவித்துள்ளது. இந்த காலகட்டங்களில் குறைந்த செலவிலான நிலத்தடி நீர் செறிவூட்டல், பழைய கிணறுகள், ஏரிகள், குளங்கள் ஆகியவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாறுதல், நீர் வரத்து மற்றும் வெளியேற்ற கால்வாய்களை சீரமைத்து நீரின் சேமிப்பு அளவை உயர்த்துதல் போன்ற பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் பொதுமக்களையும் இளைஞர்களையும் இதில் உற்சாகமாக பங்கேற்க வைக்க மைகவ் தளத்துடன் இணைந்து கேட்ச் த ரெயின் செல்ஃபி ஆர் ரீல் கான்டெஸ்ட் என்ற போட்டியை அறிவித்துள்ளது ஜல்சக்தி அமைச்சகம். தங்களது வீடுகளிலோ அல்லது ஊர்களிலோ மழைநீரை சேமிக்கும் முறைகளை படம் பிடித்து #catchtherain என்ற ஹேஷ்டேகுடன் பதிவிடும் சிறந்த படைப்புகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. சுருக்கமாக சொன்னால், இந்த பருவமழை காலகட்டத்தில் அறிவியல் பூர்வமான திட்டமிடல் மற்றும் மக்கள் பங்கேற்பு மூலம் வானிலிருந்து விழும் ஒவ்வொரு மழை துளியையும் சேமித்து இந்தியாவின் எதிர்கால நீர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதுவே நம் பிரதமரின் கனவும் கூட.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: தினம் 7:10 புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என்.
2: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 99.9 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் பாடலொன்று.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டு குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்ட் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வியே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என்று குறிப்பிட்டார். கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவும் ருமேனியாவும் நீண்டகாலமாக நல்லுறவை பேணி வருவதாகவும் தமக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பையும் கூட்டு ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றை அவர் நட்டார். பின்னர் ருமானியா பிரதமர் திரு இலி பொலாஜோனை அவர் சந்தித்து பேசினார். வர்த்தகம், முதலீடு, பசுமை எரிசக்தி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ருமானியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவருடன் திருமதி திரௌபதி முர்மு ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை முதலீடுகளை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல்லாரி, குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்தும் அமைச்சரவையின் முடிவு போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது சுற்றுலா தலங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் பொருளாதார வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 பயிற்சி முகாமை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நடைபெறும் இந்த முகாமில் அவை நடவடிக்கைகள் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ், ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த 2 முகாமின் பல்வேறு அமைப்புகளில் உரையாற்ற உள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அவர்களில் சில அதிகாரிகள் மீது சட்டரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.

0: இதனிடையே வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திரு நித்யானந்த் ராய், பேரிடர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பேரிடர் குறித்த எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே வழங்கும் நடைமுறையை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 10 அம்ச தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டில் பேரிடர் மேலாண்மையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐநா சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பேசினார். இந்த ஆணையத்தில் தொடர்ந்து இந்தியா உறுப்பினராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிலைகளில் சர்வதேச வர்த்தக சட்டங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப மாற்றங்கள், டிஜிட்டல் வர்த்தகம், புதிய முதலீட்டு நடைமுறைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப சர்வதேச சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாளை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் ராணுவ உயரதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். ஹரியானா மாநிலத்தில் காற்று மாசை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதில் வெற்றியடைய முடியும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். இக்கூட்டத்தில் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் தூத்துக்குடியில் கடலோர காவல்படை சார்பில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற ஒத்திகையில் வணிக கப்பல் ஒன்றை மர்ம நபர்கள் கடத்துவது போலவும் அவர்களை பாதுகாப்படையினர் எவ்வாறு எதிர்கொண்டு மீட்பது என்பது போலவும் மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கப்பலை கடத்தியதாக கருதப்பட்ட இந்திய கடலோர காவற்படையைச் சேர்ந்த 4 நபர்களை பாதுகாப்பு படையினர் திறம்பட சுற்றி வளைத்து பிடித்தனர். கப்பலை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒத்திகையை திட்டமிட்டபடி நிறைவு செய்தனர். இந்த ஒத்திகை நடவடிக்கையில் கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்புப்படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, இந்திய கடலோர காவல்படை, துறைமுக பாதுகாப்புப்படை, மருத்துவக்குழு, தமிழ்நாடு காவல்துறை, கமாண்டப்படை, உளவுத்துறை, வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் அகற்றும் பிரிவு மற்றும் சைபர் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வடக்கு குஜராத் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சூரத், வல்சாத் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகமதாபாத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேரில் ஆய்வு செய்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் 38,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பல்கர் மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை

வெப்பதாக அதிகரித்துள்ளது. மீட்பு பணிகள் குறித்து கவுஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆய்வு மேற்கொண்டார். மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவிற்கு முதலாவது பதக்கம் கிடைத்துள்ளது. இதில் நைஜீரிய வீரர் ரில்வான் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்து வீரர் மேத்யூ வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட்

0: காத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலித்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் செந்தில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறையிடமிருந்து வந்துள்ள பத்திரிகை செய்தி. நிழல், பாதுகாப்பான சமூகத்திற்காக ஒன்றிணைவோம். QR குறியீடு அடிப்படையிலான நவீன பொது பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். தமிழகத்தின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாவட்டங்களில் ஒன்றான கோவை மாவட்டத்தில் சுமார் 40.11 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் 2272 மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், 1000+ தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிகளவில் வசித்து வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் புதிய அணுகுமுறைகள் அவசியமாகியுள்ளது. அந்த தேவையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள நிழல் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களது கைபேசியின் மூலம் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து காவல்துறையிடம் உடனடியாக தொடர்பு கொண்டு உதவி கோருவதோடு தங்களது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் முக்கிய தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும். இத்திட்டம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாஸ்டர் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது.

0: உலக நீரில் மூழ்குவதை தடுக்கும் நாளையொட்டி கோவை மாவட்ட தீயணைப்புத்துறை ஓய்வு பெற்ற நிலைய அலுவலர் வே ரவிச்சந்திரன் பகிர்ந்து கொள்ளும் தகவல் கேட்கலாம்.
1: அன்பார்ந்த வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 25 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் முக்கிய நோக்கம் நீரில் மூழ்கி ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். நம் நாட்டில் ஆண்டுதோறும் ஏராளமானோர் ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கடற்கரைகள் மற்றும் நீச்சல் குளங்களில் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாததால் உயிர் இழக்கின்றனர். இதில் குழந்தைகளின் எண்ணிக்கையும் கவலைக்கிடமாக உள்ளது. நமது வீட்டில் குழந்தைகளை தனியாக விடும் பொழுது அது தவழ்ந்து சென்று பக்கெட் நீரிலோ இல்லை திறந்துள்ள தண்ணீர் தொட்டியிலோ விழுந்து சில நேரத்தில் கவலைக்கிடமான நிலையில் சென்றுவிடும். எனவே சில முக்கிய பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றி நாம் நமது உயிரையும் நமது குழந்தைகளின் உயிரையும் காப்பாற்றலாம். நீச்சல் தெரியாதவர்கள் ஆழமான நீரில் இறங்கவே கூடாது. குழந்தைகளை நீர்நிலைகளின் அருகில் ஒருபோதும் தனியாக விடக்கூடாது. எச்சரிக்கை பலகைகள் உள்ள இடங்களில் அவற்றை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். மது அருந்திய நிலையில் நீரில் இறங்குவது மிக பெரிய ஆபத்து. படகு பயணங்களில் உயிர்காக்கும் ஜாக்கெட்டை, அதாவது லைஃப் ஜாக்கெட், கட்டாயம் அணிய வேண்டும். வெள்ளப்பெருக்கு அல்லது வேகமாக ஓடும் நீரை கடக்க முயற்சிக்க கூடாது. ஒருவர் நீரில் மூழ்கினால் என்ன செய்ய வேண்டும்? பதற்றப்படாமல் உடனடியாக உதவிக்கு அலையுங்கள். நீச்சல் தெரியாவிட்டால் நேரடியாக நீரில் குதிக்க வேண்டாம். அதற்கு பதிலாக கயிறு, நீளமான கம்பு அல்லது மிதக்கும் பொருட்களை பயன்படுத்தி அவரை கரைக்கு கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். உடனடியாக அவசர உதவி சேவைக்கு தகவல் அளியுங்கள். நண்பர்களே, ஒரு சிறிய அலட்சியம் ஒரு குடும்பத்தின் வாழ்நாள் துயரமாக மாறிவிடலாம். ஆனால் சில நிமிட முன்னெச்சரிக்கை ஒரு உயிரை காப்பாற்றும். நீரை நேசியுங்கள், ஆனால் பாதுகாப்புடன் அணுகுங்கள். உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாளை அனைவரும் நீர் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.

நேரம் 7:30. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 99 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் முதலாவதாக மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா பாடிய பாடல்.

கேட்ட பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா பி பானுமதி பாடியது. 7:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நினைத்தாலே இனிக்கும். நேயர்களே, நமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.

0: வர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் 7:48. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நேயர்களே, நமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கண்டு கேட்டு மகிழலாம்.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது, முள்ளாய் மாறியது.
1: கேட்ட பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியது.

கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. நேயர்கள், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோ ஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை
0: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.

நேரம் 8:01. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இந்த நேரம் இனிய நேரம். இந்நிகழ்ச்சியில் 1980 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்டு மகிழலாம்.

கேட்ட பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது இந்த நேரம் இனிய நேரம். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: life of an Indian seafarer. Heavy rainfall expected in parts of Gujarat, Konkan, Goa and Odisha. And in the Commonwealth Games, Jhandu Kumar clinches bronze medal for India in the men's heavyweight para powerlifting. And with that, we are in the morning news. Have a nice day.
1: திராட்சையில் அடிச்சாம்பல் நோய் வர வாய்ப்புள்ளது. ஆகையால் விவசாயிகள் வயலை நன்கு.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் மனம் விரும்புதே.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
4: நாளை
3: காலை 11 ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
4: நாளை
3: இரவு 8:00 மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.

கேட்ட பாடல் கோழி கூவுது திரைப்படத்திற்காக கிருஷ்ணச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை சென்னையிலிருந்து ஒளிபரப்பாகும். இதில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

கேட்ட பாடல் ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து. பாடல் பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ரா. நிகழ்ச்சி தரவிருக்கும் நிறைவான பாடல்

நேயர்கள் இதுவரை கேட்டது மனம் விரும்புதே. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் காவ்யா. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் அரங்கிசை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். அரங்கிசையில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. தஞ்சம் என்றாலே பாபநாசம் சிவன் இயற்றிய வண்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆபோகிராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:36. அரங்கிசையில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பரூர் எம் அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. அடுத்து ஜெகதீஸ்வரி, திருவாரூர் ராமசாமி பிள்ளை இயற்றியது. ராகம் மோகனம், ஆதித்தாளம்.

அரங்கிசையில் இதுவரை மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். பரூர் எம் அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை
0: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTH-இலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். FM Rainbow 103 கோவையில நேரம் 10:03. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில நேர்ந்து நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. தினமும் போவோமா ஊர்கோலத்துல ஒவ்வொரு ஊருக்கு நம்ம போறோம். இன்னைக்கு எந்த ஊருன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களை நேரடியா கூட்டு போறேன். எல்லாரும் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ட்ரெயின்ல போலாமா? போறோம் போறோம் போறோம் டுவர்ட்ஸ் ஒரு வடக்கு திசையை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கோம். கோவையையும் தாண்டி தமிழகத்தையும் தாண்டி அப்படியே போனோம்னா எங்க போறோம்? நம்ம மேற்கு வங்காளத்தில் இறங்கி அங்கே இருக்கிற எந்த சர்வீஸ் பஸ், அதுவும் மேற்கு வங்காளத்தில் பீர்பூம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இறங்கி அங்கிருந்து எந்த சர்வீஸ் பஸ்ஸில் வேணாலும் நம்ம ஏறலாம். ஏறிடலாமா? ஏறி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோம். ஒரு 2-2.5 மணி நேரம் பயணத்தில் இந்த ஒரு இடத்தை நாம் வந்து அடையிறோம். அந்த இடத்தினுடைய பேர் போல்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில், அதுலேயும் ஒரு சின்ன ஒரு அழகான அதுலேயும் ஒரு குட்டி கிராமம், அங்கே தான் நம்ம போக போகிறோம். இந்த ஒரு பாட்டை வச்சு அது எந்த கிராமம்னு நீங்க கெஸ் பண்ணுங்க.

அக்லச்சோலோரே அப்படிங்கிறத வச்சு நிறைய பேர்னால ஓரளவு கெஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். மேற்கு வங்காளத்தில் போல்பூருங்கிற ஊருக்கு உள்ளார ஒரு இருக்கிற சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு அழகிய இடத்தை பற்றி தான் இன்னைக்கு போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில் நாம எல்லாரும் அந்த ஊருக்கு நேரடியாக பயணம் பண்ண போகிறோம். அங்க போல்பூர் கிட்ட சாந்தி நிகேதன்ல பஸ் வந்து இறங்கினா என்ன வெயில், என்ன தூசி, ஆபாடா. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் என்னதான் இருக்கு அப்படின்னு. சுத்தி முத்தியும் இந்த பக்கம் ஒரு ரோ பூரா பழக்கடை இருக்கு. வெஸ்ட் பெங்கால்னு சொன்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும், சாப்பிடுற ஒரு பொருள் அப்படின்னாலே மேற்கு வங்காளம்னா ரசகுல்லா இல்லாமையா? எங்காவது ரசகுல்லா கடை இருக்காப்பா இருக்காப்பா இருக்காப்பா? அட, இங்க ஒரு பெரிய ரசகுல்லா கடை இருக்கு. அதையும் பார்த்தா வகை வகையா தினசு தினசா எல்லா வகையான ரசகுல்லாவுமே அடுக்கி வச்சிருக்காங்க. பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணுது. பழக்கடைகள் ஒரு பக்கம், இனிப்பு கடைகள் ஒரு பக்கம், அப்படியே சாந்தி நிகேதனுடைய பெரிய ஒரு ஆர்ச்சும் இருக்கு. அதுக்குள்ள நம்ம நுழையிறோம். இந்த இடத்துக்கு பேரு ஃபர்ஸ்ட் கேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேட்டுக்குள்ள வந்தோம்னா இங்க பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நிறைய இந்த மோமோஸ் கடைகள் தான் நிறைய தள்ளு வண்டியில வச்சு வித்துக்கிட்டே இருக்காங்க. மேபி இந்த ஊர்ல வந்து அது ரொம்ப பிரபலமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்க நம்ம ஊர் ஆட்டோ மாதிரியே ஏதோ இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். பாடலுக்கு பிறகு நாமளும் அந்த ஆட்டோ மாதிரி இருக்கிற வண்டியில பயணம் பண்ணலாமா?

சீதாராமன் படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். போவோமா ஊர்கோலத்துல சாந்தி நிகேதன், மேற்கு வங்காளத்துல இருக்க சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோம். அங்க வந்து ஒரு டோட்டோவை வந்து நம்ம பார்த்தோம். ஒரு ஆட்டோ மாதிரி ஒரு வண்டி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த டோட்டோவை பிடிச்சோன்னா இந்த சாந்தி நிகேதன் முழுவதுமா சுத்தி காட்டுவாங்களாம். அது

இந்த மின்சாரத்தில் இயங்கக்கூடிய ஒரு ஈவி வண்டி, பார்க்கறதுக்கு ஆட்டோ மாதிரி இருக்குது, நம்ம ஊர் ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்குது பார்க்கலாம். அதில் பார்க்குறோன்னா ரெண்டு பக்கமும் உட்காந்துக்கலாம், எதிரெதிர் பக்கத்தில் ஷேர் ஆட்டோவில் எப்படி ரெண்டு பக்கம் எப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ணி உட்காருவோம் அதே மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் இந்த டோட்டோவில் தான் சாந்தி நிகேதன் முழுவதுமாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ரவீந்திரநாத் தாகூர்னுடைய ஒரு கனவால் உருவாக்கப்பட்ட இடம் தான் இந்த சாந்தி நிகேதன். கல்வி மற்றும் ஒரு கலை மையமாக இந்த சாந்தி நிகேதன் உருவெடுத்திருக்குது. இங்கே வந்து விஸ்வபாரதிங்கிற ஒரு பெரும் பல்கலைக்கழகம் இருந்தாலும் ஒரு கிராமமாகவே இங்கே இருக்குது. பொதுவாக நிறைய பல்கலைக்கழகங்களில் நம்ம வந்து விளையாட்களையெல்லாம் வந்து அதிகமாக உள்ளே விட மாட்டாங்க, ஆனால் இது கிராமத்துக்குள்ளேயே பல்கலைக்கழகமும் இருக்குது. அதை தொடர்ந்து நிறையா லைப்ரரி அது இதுன்னு என்ன இருந்தாலுமே மக்களினுடைய பயன்பாடு, உள்ளே யார் வேணால் வரலாம், யார் வேணாலும் போகலாம். அங்கேயே மக்கள் குடியிருப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இப்போ நம்ம டோட்டோவில் ஏறோம், அப்படியே நம்ம டோட்டோ மெதுவாக நடந்து போகுது, நகர்ந்து போகுது. அந்த ஃபர்ஸ்ட் கேட்டை தாண்டி போனோம்னா நாங்க மெயின் ரோட்ல பார்த்த மாதிரி தான் இங்கேயும் பூரா வந்து இந்த மோமோஸ் கடையா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் நார்த் சைடு போயிட்டோம் அப்படின்னாலே வந்து அங்கே அதிகமான துரித உணவுகளில் பானிபூரிங்கிறது நம்ம ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவோம். இவங்க இதுக்கு பேர் புல்ச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து இங்கே புளிப்புத்தன்மை அதிகமாக ஆட் பண்ணி இவங்களுடைய ரொம்ப ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டாமல் அதுவும் இங்கே லைனாக வச்சுருக்கிறாங்க. அவங்க வச்சுருக்கிற அந்த பானை, அந்த பூரி, இதையெல்லாம் பார்த்தாலே நமக்கே கொஞ்சம் சாப்பிடணுன்னு தான் தோணுது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி டெம்ட்டிங்காக வச்சுருக்குறாங்க அவங்க எல்லாத்தையுமே. அதனையும் தொடர்ந்து அப்படியே நான் நம்ம டோட்டோவில் வந்துக்கிட்டே இருந்தோன்னா இந்த பக்கம் ஒரு பேங்க் இருக்குது. யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால இங்கேயும் பேங்க் அதனுடைய மெயின் பேங்க்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனையும் தொடர்ந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. பொதுவாக நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு மரம் இருந்தது அப்படின்னா எத்தனை பேர் கையை இப்படி விரித்து விரித்து அந்த மரத்தை சுற்றி கட்டினோம்னா எத்தனை பேர் அந்த மரத்தை சுற்றுறாங்க, அப்போ அந்த மரத்தினுடைய வித்து எவ்வளோ கையளவு இருக்குது, எவ்வளோ மனிதர்களுடைய கையளவு இருக்குது அப்படின்னு நம்ம வச்சு விளையாடி பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே ஒரு மிக பெரிய ஆலமரம் இருக்குது. நல்ல ஹைட் வெயிட்டாக ஜைஜாண்டிக்காக இருக்கிறவங்களே ஒரு 10 பேர் சேர்ந்து கட்டுப்பிடிக்கிற அளவுக்கு அந்த மரம் அவ்வளவு அகலமாக இருக்குது. அதுவும் அதனுடைய கீழ் ட்ரங்க் பார்த்தோம்னா அவ்வளோ அகலமான மரமாக இருக்குது. இந்த இடமே பார்த்தோன்னா நம்ம மேற்கு வங்காளம்னு சொல்கிறோம், ஆனால் கேரளாவில் எப்படி அப்படியே அடர்ந்த காடு மாதிரி நிறைய பெரிய பெரிய மரங்களாக இருக்கும், அதே மாதிரி இந்த பகுதியும் ஒரு மிகப்பெரிய வனம் மாதிரி இருக்கு. அவ்வளோ மரங்கள் இருக்கு. மரங்கள் ஒரு இயற்கை சூழலுக்கு மத்தியில இந்த ஈவி வண்டியில போகும்போது என்ன ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் இல்லையா. அதுவும் பக்கத்திலேயே இந்த தெருவோர சின்ன சின்ன கடைகளை எல்லாம் பார்க்கும்போது. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு தேடி இந்த பக்கம் வந்தா இங்க அதிகமா சோளம் வச்சிருக்காங்க, இளநி வச்சிருக்காங்க. நம்ம ஊர் இளநி மாதிரி இங்க ரவுண்டா இல்லை, இந்த ஊர் இளநி எல்லாம் ஒரு மாதிரி நீட்டமா இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் இளநி ரவுண்டா இருக்கும், ஆனா இதே இளநி இதே பச்சை கலர்ல ஆனா நீட்டமா வச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஊர் இளநியா. இங்க வந்து இளநி தென்னை மரங்கள் அதிகமா இல்ல, சாப்பாட்டுலயுமே அதிகமா தேங்காய் எல்லாம் பயன்படுத்த மாட்டோம், ஆனா இந்த மாதிரி இளநிக்காக வேற ஒரு ஊர்ல இருந்துதான் வருது. ஆனா இங்க வர இளநி எல்லாம் நீட்டமா இருக்கும்னு தான் சொல்றாங்க. தொடர்ந்து அங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாமே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பூவோமா ஊர்கோலம்ல சாந்தி நிகேதன்ல இருக்கோம். நாம வந்து இளநி இருக்குது, கார்ன் இருக்குது, நம்ம வந்து பானிபூரின்னு சொல்லக்கூடிய அந்த புச்கா அங்கே அதிகமாக இருக்கு அப்படிங்கறதெல்லாமே பார்த்தோம். அப்புறம் அங்கே பெரிய மரங்கள், ஒரு ஆலமரம், இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அதை எல்லாத்தையுமே பார்த்தோம். அது பக்கத்தில் தொடர்ந்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்மளோட லெஃப்ட் சைட்ல ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்கு. வெள்ளை வெளியேர்னு கண்ணாடியில் செய்யப்பட்ட ஒரு பெரிய ரூஃப் எல்லாம் போட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா சாந்தி நிகேதன் மந்திர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சாந்தி நிகேதனுடைய கோவில். இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் உருவாக்கிய இந்த இடம் அப்படிங்கிறத நம்ம முதலே சொல்லியிருந்தோம். விஸ்வபாரதி பல்கலைக்கழகமும் அங்கே இருக்குது. அது அவருடைய ஒரு விஷன், அவர் உருவாக்குனது அப்படிங்கிறதும். அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமையுமே காலையில் 5 மணிக்கு அதுக்கப்புறம் 6 மணிக்குன்னு 2 செஷனில் அங்கே வந்து பாடல்கள் பாடுறாங்க. அது நம்ம என்ன பாட்டு வேணாலும் பாடலாம். இப்போ வந்து அந்த இடத்துல எத்தனை மொழி பேசுறவங்களும் அந்த சாந்தி நிகேதன் குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த மொழியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த பெங்காலியில சொல்லணும் அப்படின்னா தாராளமா சொல்லலாம். இப்ப நம்மளே வந்து ஏதாவது ஒரு ஆன்மீக கருத்து இருக்குது, ஒரு திருவாசகம் இருக்குது, ஒரு திருவம்பாவை இருக்குது அப்படின்னா அதை நம்ம போய் நம்ம வாசிச்சுட்டு அதனுடைய பொருளை அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு நாம பெங்காலியில சொல்லலாமா, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க தராங்க. ஸோ அங்கே எந்த உருவமும் இல்லாமல் மக்களுக்கு, அதுவும் சின்ன சின்ன பசங்களுக்கு நன்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திர் உருவாக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு புதன்கிழமையுமே எல்லாரும் ஒரே மாதிரி

வெள்ளை கலர் உடை அணிஞ்சு காலையில் 5 மணிக்கு அப்படியே டான்னு வந்து அங்கே படிக்கக்கூடிய பசங்கள்லாம் நின்றுவாங்க. அவங்க வந்து ஒரு இறை வழிபாட்டின் ஒரு அங்கமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல, இவ்வளோ இயற்கையான சூழல், இவ்வளோ அமைதியாக இருக்குது, பெருசாக சத்தம்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு மாதம் ஒரு 200-300 பேர் போட்டு அந்த ஒரு கண்ணாடி அறையில் அமர்ந்து தியானம் பண்ணுறது எவ்வளோ கேட்கும்போதே நமக்கே அப்பா ஒரு மாதிரி சூதிங்காக இருக்குது, ஒரு அமைதியை மன அமைதியை தந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தொடர்ந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து போனோம் அப்படின்னா ஒரே கடை வீதி, இதுக்குத்தானப்பா காத்திருந்தேன். வெஸ்ட் பெங்கால் அப்படின்னா எத்தனை பொருட்கள் இங்கே செய்கிறாங்க, அதுவும் கைவினை பொருட்களுக்கு பேர் போன இடம் இந்த இடம் அப்படின்னும் சொல்கிறாங்க. நம்ம வந்து வெஸ்ட் பெங்காலில் என்னென்னோ பெங்கால் காட்டன் என்னென்னமோ நம்ம சாரீஸ் எல்லாம் சொன்னாலும் கூட இங்கே கைவினை பொருட்கள் நிறையா இருக்குது. என்னென்ன பொருள் இருக்குது, எத்தனை கடை இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கும் சொல்கிறேன்.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை

0: ஆறு மணிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: போவோமா ஊர்கோலம் சாந்தி நிகேதன்ல நாம இருக்கோம். என்னென்ன கைவினை பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொன்னல, சாரியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க வந்து குர்தாஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதுவும் வந்து எல்லாமே அவங்க கைவினையில செய்யற மாதிரி, அதுவும் அங்கங்க நிறைய ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நம்ம பொதுவாக சிஸ்டம்ல எல்லாம் வேலை செய்யும் போது வெக்டார் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம், குச்சி குச்சியா இருக்கும் இல்லையா, அதை வந்து அவ்வளவு அழகா சட்டைகள்ல அவங்களுடைய குர்தாஸ்ல அதெல்லாம் போடுறது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஜுவல்லரி கழுத்துக்கு போடுற அந்த நகைகள்ல நிறைய கயிறுல, நம்ம சணல் கயிறு எல்லாம் வந்து நம்ம நகையில பயன்படுத்துவோமா அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் பாத்துருக்கவே மாட்டோம் இல்லையா. அந்த சணல் கயிறுல எல்லாம் அவ்வளவு அழகழகா ஜுவல்லரி போட்டிருக்காங்க. கழுத்துக்கு கழுத்துக்கு செயின், கம்மல், இதெல்லாம் மோதிரங்களும் அப்படியே நல்ல பெருசு பெருசா ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி எல்லாம் இப்ப தனியா வந்திருக்கும் போல. ஆனா அவங்களதுல பிரதானம் வந்து இந்த கயிறு தான். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த உல்லன் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அந்த உல்லன் த்ரெட்லயுமே நிறைய பாசி வச்சிருக்காங்க. கலர் கலரா இருக்கு. ஒரு கடை ரெண்டு கடை இல்ல, ஒரு ஸ்ட்ரீட் பூரா இதே கடை தான் ஃபுல்லா இருக்கு. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜூட் பேக், நம்ம ஹேண்ட் பேக்ஸ், பர்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம இந்த ஜூட் மெட்டீரியல்ல அதில் செஞ்சுருக்குறாங்க. இதெல்லாமே வந்து அந்த ஊரினுடைய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா, மரத்தினால செய்யப்பட்ட பொம்மைகள், பிள்ளைகளுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த மரத்திலான செய்யப்பட்ட பொம்மைகள் இருக்குது. வீட்டு அலங்கார பொருள் பெரம்பில் செஞ்சது, இதெல்லாம் தான் இவங்களுடைய ப்ரிடாமினன்ட் கைவினை தொழில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் இங்கேயே தயாரித்து இங்கேயே உற்பத்தி பண்ணுறதுனால நல்ல சீப்பான ரேட்டு கிடைக்குது. நம்ம கோயம்புத்தூரில் இந்த ஜுவல்லரி நம்ம பார்க்குறதே அரிது, அப்படி பார்த்தாலும் நல்ல விலைக்கு இருக்கும். இங்கெல்லாம் வந்து ஒரு நியாயமான விலையில நம்ம இங்க வாங்கலாம். அதுவும் ஒரு ஸ்ட்ரீட் பூரா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு இந்த கடைகள் தான் முழுசும் இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. சாந்தி நிகேதனுக்குள்ள இப்பதான் என்டர் ஆயிருக்கும். இன்னும் சுத்தி பார்க்க ஏராளமான இடங்கள் இருக்கு. நம்ம தொடர்ந்து சுத்தி பார்க்கலாமா?
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் 28 மணி வரை நடைபெற உள்ளது.
0: இன்று மாலை 6 மணிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: வெஸ்ட் பெங்கால் இருக்க சாந்தி நிகேதன்ல அடி எடுத்து வச்சு ஒரு 1 கிலோமீட்டர் தான் நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள நேரம் போனதே தெரியல. கட்டாயமா இதனுடைய பகுதி 2, பகுதி 3 எல்லாத்துலயுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரே வார்த்தையோட நான் முடிக்கிறேன். சாந்தி நிகேதன் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா அங்கீகரிக்கப்பட்டிருக்குது 2023ல். அதுல எதை, அது எதை ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்டா, இல்ல அது எதனால, அதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு, இதை எல்லாத்தையுமே அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட இணைஞ்சிருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. நன்றி நேர்களே. நிலையத்தில் நேரம் 10:30. இனி கேட்கலாம்
1: கவிதையும் கானமும். எல்லோருக்கும் வணக்கம். கவிஞர்களின் எண்ணங்களுக்கும் எழுத்துகளுக்கும் இசையால் மெருகேற்றி, குரல்களால் உயிரூட்டி, கானங்களாய் நம் காதுகள் நுழைந்து இதயத்தில் இடம் பிடித்த பாடல்கள் ஏராளம். அந்த பெருவெள்ள கானங்களில் ஒரு சில துளிகள் இங்கே. கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் கீதா ரவிச்சந்திரன். திருமணமாகி 1000 கனவுகளோடு புகுந்த வீடு செல்கிற பெண் தன் எதிர்பார்ப்புகளை கூறாமல் தான் எப்படி நடந்து கொள்வேன் என்று தன் நிலையில் நின்று தெளிவாக கூறுவது அழகுக்கு அழகு. நிறைவான இல்வாழ்க்கைக்கு இலக்கணமாய் கட்டியம் கூறி இட்டு செல்கிற ஒரு பாட்டு.

தெரிந்த விஷயங்கள் வழியாக தெரியாதவற்றை புரிந்து கொள்ளுதல். நோன் டு அன்னோன் என்பார்கள். பார்வை இல்லாத நாயகி பறந்து விரிந்த இயற்கையை பற்றி கேள்விகள் எழுப்ப அவளுக்கு தெரிந்தவற்றிலும் அவள் உணர்ந்தவற்றிலும் இருந்து பதில்களை எடுத்து தருகிற நாயகன். கண்களை மூடி பாடலை கேட்டால் அட ஆமாம்ல என நாமும் ஆமோதிப்போம்.

ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.3 இது கவிதையும் கானமும். பூக்களின் மாநாட்டில் ஒரு புதுமலர். யாருக்கான பூக்கள், எதற்காக பூக்கின்றன? பார்த்து ரசிக்கவா அல்லது பறித்துக் கொள்ளவா, இறைவனுக்கா இல்லை அவள் தலைவனுக்கா என அடுக்கடுக்கான கேள்விகள் அவளுக்குள். புதுமலரின் கேள்விக்கு பாட்டில் பதில் உள்ளதா கேட்டு சொல்லுங்களேன்.

அடுத்ததாக நாம் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் போகிறோம். மென்மையாக தொடங்கும் பல்லவி, ஓ இது ஒரு மெலடி பாடல் போல என நாம் எண்ணும் போதே மாஸ் என்ட்ரி, அதிரடி ஆலாபனையுடன் ஹை பிச்சில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். சரணங்களில் முதல் இரண்டு வரிகள் ரோலர் கோஸ்டரின் உச்சிக்கு செல்வது போல ஹை பிச்சிலும், அடுத்த இரண்டு வரிகள் லோ பிச்சில் ஒரு எஸ்கலேட்டரில் கீழ் இறங்குவது தெரியாமல் இறங்குவது போலவும், எப்படி இப்படி ஒரு மாயாஜாலம்! பாடலை கேட்கும் போதே அதில் வழியும் உற்சாகம் நம்மையும் தொற்றிக் கொள்கிறது.

முதல் இரவில் கணவன் பாடும்போது வாய் பேச முடியாத பெண் தன் உணர்வுகளை ஹம்மிங்கில் சொல்கிற பாட்டு. வார்த்தைகள் விவரிக்க முடியாத சில உணர்வுகளை மௌனம் விளக்கிவிடும். அதைத்தான் நோ வேர்ட்ஸ் என்கிறோம். கவிஞரோ மௌனம் என்பது மொழியின் பதம் என்கிறார். பாட்டு முடிந்த பின்பும் கூட நம் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலிக்கிறது அந்த ஹம்மிங். பி எஸ் சசிரேகாவின் வேற லெவல் ஹம்மிங் அது.

கவிதையும் கானமும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் நாம் நம் இதய அடுக்கில் ஏதோ ஒரு தளத்தில் கடந்த கால நினைவுகளின் தடங்கள் இப்போதும் நம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது எனலாம். இந்த பாட்டும் அப்படித்தான். அவர் ரிமம்பர் ரிமம்பர் என்று பாடும் போதெல்லாம் ஐயா மறக்க முடியுமா உங்களை என்றே அழுகிறது மனது.

0: கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். விடை பெறுவது கீதா ரவிச்சந்திரன். கவிதையும் கானமும்
1: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
2: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
1: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
2: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நேரம் 11:08. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். நிகழ்ச்சி தொகுப்பில் இணையும் நான் உங்கள் அன்பு தோழி காவ்யா. காதில் கேட்டாலே மனதில் இனிக்கும் பாடல்களை இந்த தொகுப்பில் நாம் கேட்க உள்ளோம். காதல் மனதை தொடும்போது வரிகள் தானாகவே கவிதையாய் மலர்கின்றன. உன் விழி பார்த்த நொடியில் என் மொழி மறந்து போனது. 1000 வார்த்தைகள் பேசிய மனது உன்முன் மட்டும் மௌனமாய் நின்றது.

கேட்ட பாடல் குஷி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியது. மௌனங்கள் பேசும் வேளையில் வார்த்தைகள் தேவையில்லை. உன் ஒரு பார்வை போதும், என் பல ஜென்ம நொடிகள் அதில் வாழ்ந்துவிடும். காத்திருப்பில்தான் காதலின் ஆழமும் அது தரும் சந்திப்பின் இன்பமும் இரட்டிப்பாகிறது.

ஒலித்த பாடல் உயிரிலே கலந்தது திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா மோகன் பாடியது. சுவாசம் விட்டு சுவாசம் வாங்கும் தொலைவில் நீ இருந்தும் என் இதய துடிப்பின் ஒவ்வொரு ஓசையிலும் உன் பேரே ஒலிக்கிறது. கடிகார முட்கள் வேகமாக ஓடினாலும் உன்னை பார்க்கும் வரை காலம் நின்றுதான் போகிறது.

0: லவ் டுடே திரைப்படத்திற்காக பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 11:19. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கேட்டாலே இனிக்கும். நீ கேட்கும் முன்பே என் அன்பு உனக்கு சொந்தமாகிறது. நான் சொல்ல நினைக்கும் முன்பே என் எண்ணம் உனக்கு புரிகிறது. நாம் இருவர் வேறு வேறு உடல்கள் அல்ல, ஒரே உயிரின் இருவேறு தேடல்கள்.

0: அன்பார்ந்த வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 25 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் முக்கிய நோக்கம் நீரில் மூழ்கி ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். நம் நாட்டில் ஆண்டுதோறும் ஏராளமானோர் ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கடற்கரைகள் மற்றும் நீச்சல் குளங்களில் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாததால் உயிரிழக்கின்றனர். இதில் குழந்தைகளின் எண்ணிக்கையும் கவலைக்கிடமாக உள்ளது. நமது வீட்டில் குழந்தைகளை தனியாக விடும் பொழுது அது தவழ்ந்து சென்று பக்கெட் நீரிலோ இல்லை திறந்துள்ள தண்ணீர் தொட்டியிலோ விழுந்து சில நேரத்தில் கவலைக்கிடமான நிலையில் சென்றுவிடும். எனவே சில முக்கிய பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றி நாம் நமது உயிரையும் நமது குழந்தைகளின் உயிரையும் காப்பாற்றலாம். நீச்சல் தெரியாதவர்கள் ஆழமான நீரில் இறங்கவே கூடாது. குழந்தைகளை நீர்நிலைகளின் அருகில் ஒருபோதும் தனியாக விடக்கூடாது. எச்சரிக்கை பலகைகள் உள்ள இடங்களில் அவற்றை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். மது அருந்திய நிலையில் நீரில் இறங்குவது மிக பெரிய ஆபத்து. படகு பயணங்களில் உயிர்காக்கும் ஜாக்கெட்டை, அதாவது லைஃப் ஜாக்கெட், கட்டாயம் அணிய வேண்டும். வெள்ளப்பெருக்கு அல்லது வேகமாக ஓடும் நீரை கடக்க முயற்சிக்க கூடாது. ஒருவர் நீரில் மூழ்கினால் என்ன செய்ய வேண்டும்? பதற்றப்படாமல் உடனடியாக உதவிக்கு அலையுங்கள். நீச்சல் தெரியாவிட்டால் நேரடியாக நீரில் குதிக்க வேண்டாம். அதற்கு பதிலாக கயிறு, நீளமான கம்பு அல்லது மிதக்கும் பொருட்களை பயன்படுத்தி அவரை கரைக்கு கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். உடனடியாக அவசர உதவி சேவைக்கு தகவல் அளியுங்கள். நண்பர்களே, ஒரு சிறிய அலட்சியம் ஒரு குடும்பத்தின் வாழ்நாள் துயரமாக மாறிவிடலாம். ஆனால் சில நிமிட முன்னெச்சரிக்கை ஒரு உயிரை காப்பாற்றும். நீரை நேசியுங்கள், ஆனால் பாதுகாப்புடன் அணுகுங்கள். உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாளை அனைவரும் நீர் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.
1: உலக நீரில் மூழ்குவதை தடுக்கும் நாளையொட்டி கோவை மாவட்ட தீயணைப்புத்துறை ஓய்வு பெற்ற நிலைய அலுவலர் வே ரவிச்சந்திரன் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
3: நாளை
2: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் 11:33. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும். காதல் சொல்வது உதடுகள் அல்ல, கண்கள். உதடுகள் பேச தயங்கும் போதெல்லாம் உன் விழிகள் கதைகள் பேசுகின்றன. வார்த்தைகள் இல்லாத அந்த மொழியில்தான் என் வாழ்வின் அர்த்தங்கள் அடங்குகின்றன.

ஒலித்த பாடல் பத்ரி திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் சுனித்ரா உபத்ராஷ்டிரா பாடியது. நான் உன்னை பார்க்கும்போது என் இதயம் துடிக்கும் சத்தம் உனக்கு கேட்கிறதோ இல்லையோ? என் விழிகளின் படபடப்பு உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிடும். பாஷை தேவையில்லை, இந்த அன்பிற்கு பார்வையே போதுமானது.

கேட்ட பாடல் பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சாதனாசர்கம் பாடியது. நேரம் 11:45. வானத்தில் தோன்றும் வானவில் மழை நின்றதும் மறைந்துவிடும். ஆனால் என் மனவானில் நீ வரைந்த வானவில் உன் நினைவுகள் உள்ளவரை நிலைத்திருக்கும். ஏழேழு வண்ணங்கள்தான், ஆனால் அது தரும் அன்போ எல்லையற்றது.

மூவேந்தர் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குடல் குரல்களில் பாடல் கேட்டோம். நிமிடங்கள் மணித்துளிகளாகின்றன, மணித்துளிகள் நாட்களாகின்றன. உன்னை பார்க்கும் அந்த ஒற்றை நொடிக்காக என் ஆயுள் முழுவதையும் காத்திருப்பில் செலவிட தயாராக இருக்கிறது என் மனம்.

கேட்ட பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரல்களில். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் பெரிய இடத்து மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக மனோ கே எஸ் சித்ராவின் குரல்களில்.

நேரம் பகல் 12:13. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் RS சங்கரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 சேர்ந்திசை தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். 1:10 பெருமை மிகு பாரதம், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் கல்வெட்டுகள் பற்றிய உரை சித்திரம், எழுதியவர் வி நந்தினி. 1:55 பாடல் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் இன்று இ சஞ்சீவனி திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். எமது மாலை ஒளிபரப்பில் 5:30 திரை இசை கேட்கலாம். 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய

காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கம் அளிக்கிறார். 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 மனோரஞ்சிதம் தொடர்ந்து கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTH-இலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
2: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
3: வணக்கம். We started a new initiative called நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி, சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம்க்கு வரும். சோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். சோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்தவுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்தவுட் ரிவீலிங் எனிதிங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல ஏதாவது சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வி ஆர் கோயிங் டு பேஸ் தெம். சோ பப்ளிக்
4: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

நிகழ்ச்சிகள் அடுத்து சரஸ்வதி சாயா தரங்கிணி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சா திருக்கிருதி சாயா தரங்கிணியராக மாதி தாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் எஸ் சங்கரி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமரிடம் தாம் எடுத்துரைத்ததாக திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்பால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கிடையே குஜராத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மழை பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு

மகேந்தர் பட்டேல் தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் காந்திநகரில் நடைபெற்றது. மழை வெள்ளல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரின் 32 குழுக்கள் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு குஜராத் அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 3,030 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச தரத்திலான ரசாயன பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக நிதியுதவி மற்றும் வரி சலுகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததோடு மட்டுமின்றி போக்குவரத்து செலவினங்களை குறைக்க உதவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமங்களில் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கென செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் 400,000 கூடுதலான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அசாம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் அதிக அளவில் இந்த திட்டத்தின் கீழ் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சிகள் இன்று டிராஸில் தொடங்கின. 1999 நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கார்கில் வெற்றி தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இன்று டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. மாநிலங்களவை தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் இதனை தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. பால்தல் மற்றும் பஹல்காம் வழித்தடங்களில் பலத்த பாதுகாப்புக்கிடையே யாத்திரை தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்முவில் உள்ள பகவதி நகர் யாத்ரி நிவாசிலிருந்து 6,000-க்கும் மேற்பட்டோர் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்காக புறப்பட்டுச் சென்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஒடிஷா மாநிலம் பூரி ரத யாத்திரையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த ரத யாத்திரையின் போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மற்றும் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோர் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். காங்கிரஸ் மற்றும் ஆசாத் சமாஜ் கட்சி தலைவர்களும் தங்களது வேட்பாளருக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு வரும் 30 நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3 மேற்கொள்ளப்படும்.
ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் காட்டுத்தீயை

0: கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசுகள் கூறியுள்ளன. ஸ்பெயினின் மேட்ரிட்டின் மேற்கு பகுதியில் காட்டுத்தீ காரணமாக 60,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 30,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரான்சின் ஜிரோன் மற்றும் லான்ஸ் மண்டலங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 140,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த இரு நாடுகளிலும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நவீன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். கீவ் நகரில் நடைபெற்ற ட்ரோன் தொழில்நுட்ப கண்காட்சியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 26 பேர் காயமடைந்தனர். போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் உற்பத்தி பிரிவுகளை குறிவைத்து ரஷ்யா மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 8-11, 11-4, 11-6 என்ற செட்கணக்கில் எகிப்தின் பார்ப் சமேயை வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜாதுமணி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 3-6, 7-6, 7-6 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரஸ் மார்டினை வென்றார். இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-6, 11-9 என்ற செட்கணக்கில் நியூசிலாந்தின் ஃபின் ரெனால்ட்ஸ் ஜேம்ஸ் வாட் இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-11, 11-5, 11-7, 11-9 என்ற செட்கணக்கில் பிரான்சின் கிளேர் பிகார்டை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ்.
3: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
4: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
3: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
4: அப்ப சரியான நம்பர்
3: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
4: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
3: வேலையில இருந்து இல்ல.
4: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
2: நேர்கள் இனி கேட்கலாம் சேர்ந்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள். முதலாவதாக சேர்ந்திசை.

0: தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் கல்வெட்டுகள் சித்திரம். எழுதியவர் வி. நந்தினி.
1: இந்தியாவின் மாபெரும் கலை சின்னமாகவும் தமிழ் கட்டிடக்கலையின் பெருமித அடையாளமாகவும் தஞ்சை பெரிய கோயில் விளங்குகிறது. தஞ்சை பெரிய கோயில் என்றும் ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்படும் இந்த கோவில் வடமொழியில் பிரகதீஸ்வரர் ஆலயம் என அழைக்கப்படுகிறது. தஞ்சை சிறிய கோட்டை வளாகத்திற்குள் சிவகங்கை குளம் பூங்கா அருகே இந்த கோயில் உள்ளது. தென்புற அகழி சென்ற நூற்றாண்டில் வெட்டப்பெற்ற புது ஆற்றுடன், அதாவது கல்லணை கால்வாயுடன் இணைந்து திகழ்கின்றது.
0: பெரிய கோயில் அமைந்திருக்கும் தஞ்சையே தனிச்சிறப்பு கொண்டதுதான் என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. சோழர்களின் தலைநகராக திகழ்ந்த தஞ்சை கலை கட்டிடக்கலை சமயங்களின் மையமாக விளங்கியது. சோழ நாடு என்றும் சோழ மண்டலம் என்றும் அழைக்கப்பெற்ற ஒரு பரந்த நாட்டின் தலைநகரமாக விளங்கிய ஊரே தஞ்சையாகும். தன் செய் என்பதே தஞ்சை, அதாவது குளிர்ந்த நிலப்பரப்பு என்பதே இதன் பொருள்.
1: தஞ்சை கோயில் அமைந்த வரலாறும் அதன் அமைப்பும் பல்வேறு சுவாரஸ்யங்களை உள்ளடக்கிய பெட்டகம். கோயிலிலிருந்து கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகள் கூறும் தகவல்கள் ஓர் கோயிலுக்கானது என்று மட்டும் சுருங்கச் சொல்லிவிட முடியாது. அது அன்றைய தமிழகத்தின் ஆட்சி நிர்வாகம், பொருளாதார நிலை, கலைகள், நிதி நிர்வாகம் என பல்வேறு தகவல்களை உள்ளடக்கியவை. இக்கோவிலின் கல்வெட்டுகள் கூறும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இதனை கட்டிய சோழ பெருமன்னன் ராஜராஜ சோழன் குறித்தும் கோயிலின் வரலாறு குறித்தும் சில தகவல்களை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது.
0: ராஜராஜ சோழன் கிபி 985 தன் சிறிய தந்தை மதுராந்தக உத்தம சோழர் மறைந்த பிறகு சோழ பேரரசராக மணிமுடி சூடினார் ராஜராஜ சோழன். சைவ சமயத்தின் மீதான பற்றின் காரணமாக சிவபாத சேகரன் என பட்டம் சூடிக்கொண்டார். ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை மற்றும் சைவம் மட்டுமல்லாது பல்வேறு சமயங்களும் வளர்ந்து தழைத்தது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
1: கிபி 985 முடிசூடிய இந்த மன்னன் 1012 தன் மகன் ராஜேந்திர சோழனுக்கு முடிசூடிவிட்டு 1014 மறைந்தான். ஆனாலும் ராஜராஜ சோழன் எடுப்பித்த தஞ்சை பெரிய கோயில் 1000 ஆண்டுகளை கடந்தும் அவரின் புகழை பறைசாற்றி நிற்கிறது. தமிழகம் இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வண்ணம் பல ஆச்சரியங்களை தாங்கி நிற்கிறது.
0: கோயிலின் வரலாறும் அமைப்பும். தஞ்சை பெரிய கோயில் குறித்து பல புத்தகங்கள் வெளியாகியுள்ளன. முக்கியமாக வரலாற்று ஆய்வாளர் இந்த கோயில் குறித்து தன் புத்தகத்தில் மிக விரிவாகவே பதிவு செய்துள்ளார். கோயிலின் அமைப்பு குறித்து அவர் வழங்கியுள்ள சில முக்கியமான தகவல்களை காணலாம். காஞ்சி மாநகரில் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பெற்ற கைலாசநாதர் கோயிலின் பேரழகில் ராஜராஜன் பெரிதும் மயங்கி அக்கோயிலை கச்சிப்பேட்டு பெரிய தளி என்று போற்றி மகிழ்ந்தான். இக்கோயில் அவனது உள்ளத்தில் ஓர் எழுச்சியை தூண்டியதாகவும் அதன் விளைவாகவே தஞ்சையில் ராஜராஜேச்சரம் எனும் பெருங்கோயில் எழுந்ததாகவும் கூறப்படுகிறது.
1: ராஜராஜனின் 25 275 இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. கோயிலின் கோட்டைக்கு 2 வகையான சுற்றுச்சுவர்கள் கொத்தளங்களோடு உள்ளன. இந்த அகழி, கோட்டை ஆகியவை தஞ்சை நாயக்க மன்னன் செவ்வப்ப நாயக்கரால் கிபி 16 கட்டப்பட்டது. கிழக்கு வாயிலாக திகழும் கோட்டை சுவர் வாயிலும் அதன் வளைவு மண்டபத்தில் காணப்படும் சுதை சிற்பங்களும் தஞ்சை மராட்டிய மன்னர்களால் அமையப்பெற்றவையாகும்.
0: இவ்வாயிலை அடுத்து 5 அடுக்குகளுடன் கேரளாந்தகன் திருவாயில் எனப்படும் கோபுரமும், தொடர்ந்து 3 அடுக்குகளுடன் ராஜராஜன் திருவாயில்

0: உள்ளன. இக்கோயில் உள்ள கோபுரங்களில் உயரமானது கேரளாந்தகன் திருவாயில். இதன் வாயிலில் நிறுத்தப்பெற்றுள்ள இரண்டு நிலைக்கால்கள் அதிசயத்தக்க சிறப்பு வாய்ந்தவையாகும். 4 அடி நீளம், 3 அடி அகலம், 40 அடி உயரத்துடன் ஒரே கல்லிலான இந்த இரண்டு நிலைக்கால்களும் தஞ்சாவூரிலிருந்து வரப்பெற்று இங்கு நிறுத்தப்பெற்றுள்ளது வியப்பை அளிக்கிறது. கோபுரத்தில் காணப்பெறும் சுதை உருவங்களில் சோழர் கால சிற்பங்கள் பல உள்ளன. மற்றவை பிற்கால திருப்பணிகளின் போது புதுப்பிக்க பெற்றவை. இவற்றுள் குறிப்பிடத்தக்க சோழர் கால சுதை உருவம் மகா சதாசிவமூர்த்தியின் உருவாகும். 5 தலைகள் 10 கரங்களுடன் பத்மாசனத்தில் அமர்ந்துள்ள இவ்வுருவம் ஓர் அரிய சிற்பமாகும்.
1: ராஜராஜன் கிபி 988 கேரள மன்னன் பாஸ்கர ரவிவர்மனுடன் போர் தொடுத்து வெற்றி பெற்றதன் நினைவாகச் சூடிய கேரளாந்தகன் என்ற விருது பெயரே இக்கோபுரத்திற்கு சூட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். ராஜராஜன் வாயிலோடு திகழும் மதிலின் உட்புறம் 4 திசைகளிலும் காணப்படும் சுற்று மண்டபத்தினை இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் திருச்சுற்று மாளிகை என்று குறிப்பிடுகின்றன. ராஜராஜன் இந்த கோயிலை கட்டும்போது இத்திருச்சுற்று மண்டபத்தை தன் சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் எனும் மும்முடி சோழ பிரம்மராயன் என்பவரை கட்டுமாறு ஆணையிட அதன்படி கட்டியது என்ற தகவல் இம்மண்டபத்தில் 3 இடங்களில் பொறிக்கப்பெற்றுள்ளது.
0: ஸ்ரீவிமானத்தின் கருவறையோடு அர்த்த மண்டபம், மகாமண்டபம் ஆகியவை இணைந்துள்ளன. அர்த்த மண்டபத்தின் தென்புறத்திலும் வடப்புறத்திலும் வாயில்களும் படிக்கட்டுகளும் உள்ளன. தென்புற வாயிற்படிகளை ஒட்டிய பகுதியில் திரிபுர அசுரர்களுடைய கதை தொகுதி, கிராதார்ச்சுனர் கதை, கங்காதரன் மூர்த்தி ஆகிய சிற்பங்கள் உள்ளன. அதே போன்று வடப்புறம் தக்கனது வேள்விச்சை

0: இவற்றுக்கு ஈடான கட்டிடக்கலை வேறு எங்குமில்லை என்ற பெருமை தஞ்சை பெரிய கோயிலுக்கு உண்டு என பெருமிதம் கொள்கிறார் வரலாற்று ஆய்வாளர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி.
1: இக்கோயிலில் விநாயகர், கருவூரார் சன்னதி, முருகன் கோவில், மல்லப்ப நாயக்கர் மண்டபம், சண்டேஸ்வரர் கோவில், அம்மன் கோவில், மூர்த்தி அம்மன் மண்டபம் ஆகியன உள்ளன. தவிர சோழர் கால ஓவியங்கள், நாயக்கர் கால ஓவியங்கள், மராட்டியர் கால ஓவியங்களும் நிறைந்து கிடக்கின்றன. இந்த கோயில் குறித்த இன்னும் நுணுக்கமான தகவல்களை சோழர்கள் எனும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கே ஏ நீலகண்ட சாஸ்திரி, அதாவது இக்கோயில் கட்டப்படுவதற்கான நிதி எப்படி வரப்பெற்றது, அந்த நிதி எப்படி நிர்வகிக்கப்பெற்றது என்பதையெல்லாம் அப்புத்தகத்தில் விளக்கியுள்ளார்.
0: இக்கோவில் விமானத்தின் உச்சியை அழகுபடுத்த இம்மன்னன் ஒரு செப்பு கவசத்தை அளித்தார். கோயிலுக்கான நிதி பற்றி குறிப்பிடும் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி, இக்கோவிலுக்கான செலவின் ஒரு பகுதி கைப்பற்றப்பட்ட நாடுகளிடமிருந்து பெறப்பட்டது. இந்த கோவிலுக்கு தேவைப்பட்ட ஆட்களையும் பொருட்களையும் வழங்குவதில் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் மற்ற பகுதியில் இருந்த கிராமங்கள் தொடர்ந்து பங்கேற்றன. கோவில் அருகே இருந்தவர்கள் பக்தர்களாலும் மன்னர்களாலும் அதிகாரிகளாலும் இக்கோவிலுக்கு பணமாக வழங்கப்பட்ட அறக்கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அதற்காக ஆண்டுதோறும் வட்டியை பணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் வகையிலோ செலுத்தி வந்தனர் என குறிப்பிட்டுள்ளார்.
1: தான் எடுப்பித்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு தன் தமக்கை குந்தவை கொடுத்தவற்றை நடுவிமானத்தின் கல் மீதுதான் கொடுத்தவற்றை பற்றி வரைந்துள்ள இடத்திற்கு அருகே வரைய செய்ததோடு தன் மனைவியரும் அதிகாரிகளும் கொடுத்தவற்றை சுற்றியுள்ள பிறைகளிலுள்ள தூண்களிலும் பொறிக்கச் செய்தார் ராஜராஜன். ராஜராஜ சோழன் கோவிலுக்கு வழங்கியவை தஞ்சை பெரிய கோயிலே அக்காலத்து கோயில்களுள் செல்வத்தால் முதலிடம் வகித்தது. ராஜராஜன் அதனுடைய 29 ஆட்சி ஆண்டளவில் இக்கோயிலுக்கு ஏராளமான தங்கமும் விலை மதிக்க முடியாத அளவு அணிகலன்களும் நகைகளும் பாத்திரங்களும் வழங்கியிருந்தார்.
0: இவற்றில் பெரும்பகுதி போர்களில் அவனுக்கு வந்து சேர்ந்த செல்வம் என கூறுகிறார் நீலகண்ட சாஸ்திரி. தன்னுடைய புத்தகத்தில் கிடைக்கும் கணக்குகளின்படி தங்கத்தின் அளவு 41,500 கழஞ்சு, ஒரு கழஞ்சு 70 குண்டுமணி என்று கணக்கிட்டால் இதன் எடை 500 பவுண்டு ஆகும். அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு 10,200 காசும், அதாவது 5,100 பொற்காசுகளுக்கு சமமானது. வெள்ளி அணிகலன்கள் பாத்திரங்கள் 50,650 கழஞ்சு அல்லது 600 பவுண்டு எடை கொண்டவை. இலங்கை உட்பட அவனுடைய ஆட்சி எங்கும் அவன் பல கிராமங்களை இந்த கோவிலுக்கு வழங்கியிருந்தான். அவற்றிலிருந்து ஆண்டுதோறும் 116,000 களம் நெல் கிடைத்தது. இதிலிருந்து அப்போதைய விலைப்படி 58 காசும் ரொக்க வருவாயாக 1,100 காசும் கிடைத்தது என குறிப்பிட்டுள்ளார். இவை தவிர 400 பணிப்பெண்கள் வரவழைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு கொடுக்கப்பட்டது என்றும் குறிப்பிடுகிறார். அதாவது பங்கு என்பது ஒரு வீடு ஓராண்டுக்கு 100 கலம் நெல் விளையக்கூடிய ஒரு வேலி நிலமும் சேர்த்தது. இதுபோல மேலும் 180 பங்குகள் 212 ஆடவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்த 212 பேர் நடன ஆசிரியர்கள், இசைவாணர்கள், தவில் வித்வான்கள், தையற்காரர், பொற்கொள்ளர், கணக்கர்கள் ஆகியோர். இவருள் ஆரியம் பாடியவர் 3, தமிழ் பாடியவர் 4. அக்மார்க்கம் என்றும் தேசி என்றும் பிற இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும் இசை வகைகளை இவை குறிக்கக்கூடும் என கூறுகிறார் நீலகண்ட சாஸ்திரி.
1: இசைவாத்தியங்கள் ஒலிக்க, திருப்பதிகங்கள் பாட 50 பேர் கொண்ட இசைக்குழுவும் இருந்தது. யாராவது இறந்தால் அல்லது உறவினர் இல்லாத நிலையில் வெளியூருக்கு குடிபெயர்ந்து சென்று விட்டால் காலி இடத்திற்கு வேறு ஆட்களை சேர்த்துக் கொள்ளும் உரிமையை இந்த குழு பெற்றிருந்தது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் 3 குறுணி நெல் கொடுக்கப்பட்டு வந்தது என சோழர்கள் புத்தகத்தில் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தவிர ராஜராஜனின் சகோதரி 10,000 கழஞ்சு எடையுள்ள தங்கத்தையும் 18,000 கழஞ்சு மதிப்புள்ள வெள்ளி பாத்திரங்களையும் இந்த கோயிலுக்கு குந்தவை வழங்கியிருக்கிறார். அரசிகள், உயரதிகாரிகள், படைத்தலைவர்கள் இன்னும் ஏனையோரும் எவ்வளவோ நன்கொடைகள் கொடுத்திருப்பதை கோயில் சுவர்களும் தூண்களும் சொல்லி

0: இருக்கின்றன. கோயிலுக்கு சொந்தமான பல்லாயிரம் காசுகளும் ஏராளமான கிராம சபைகளும் 100 to 12 என்ற வட்டி விகிதப்படி கடனாக வழங்கப்பட்டு கடன் தொகை ரொக்கமாகவோ நெல்லாகவோ வசூலிக்கப்பட்டது. சூடம், ஏலக்காய் விதைகள், கசகசா வேர் மற்றும் சண்பக மொக்கு முதலியன வழங்க இவ்வாறு ரொக்கம் கொடுத்து பலர் அறக்கட்டளைகளை ஏற்படுத்தியுள்ளனர்.
1: பல புராணக்கதைகள் முதலியவற்றை விளக்கும் திருமேனிகளும் இக்கோவிலில் உள்ளன. நிலங்களுக்கு உடைமை, வேலை கொடுப்பது, பொருட்களை உபயோகிப்பது, சேமிப்பு நிறுவனமாக வங்கி போல நடந்து கொள்வது, பள்ளிக்கூடமாகவும் அரும் பொருட்காட்சி கூடமாகவும் இருப்பது, வைத்திய வசதி செய்து கொடுப்பது, நாடக மேடையாக இருப்பது, தர்மத்தோடு கலந்த நாகரிக வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா கலைகளுக்கும் ஆதரவு கொடுத்து சமூகத்தில் சிறப்பிடம் பெற்று விளங்கியது ஆகிய ஒவ்வொரு கட்டத்திலும் இடைக்காலத்தில் இந்திய கோவில்களுக்கு இணையாக சமமாக மனித சமுதாய வரலாற்றில் எதையும் சொல்லுவதற்கோ ஒப்புக்கொள்வதற்கோ இல்லை என கோவில் மட்டுமல்லாது அது சார்ந்து நடந்த நிர்வாகத்தின் சிறப்பையும் விளக்குகிறார்.
0: இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை சார்பில் எழுதப்பட்டுள்ள தென்னிந்திய கல்வெட்டுகள் குறித்த புத்தகங்கள் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள கல்வெட்டு குறித்த புத்தகங்களின்படி கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலின் கதாநாயகன் வல்லவரையன் வந்தியத்தேவன் பெயர் தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் உள்ளது. அருள்மொழிவர்மரின் பெயர் கல்வெட்டில் அருமொழி என்று உள்ளது. அதே போன்று தமிழ்நாடு அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறை இக்கோயிலில் கண்டெடுக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளில் உள்ளவை என்ன என்பது குறித்து 1969 புத்தகம் வெளியிட்டுள்ளது. தொல்பொருள் ஆய்வுத்துறையின் அப்போது இயக்குனர் இரா நாகசாமி அதை தொகுத்தார்.
1: அப்புத்தகத்தில் இக்கோவில் கல்வெட்டுகளில் சில வழக்கொழிந்த சொற்களை காண்கிறோம். வரியில்லாத நிலம், இறையிலி நிலம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவகை மரக்காலை ஆடவல்லான் என குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த புத்தகத்தில் தஞ்சை பெருவுடையார் கோவில் கல்வெட்டுகள் முதன் முதலில் சென்னை மாநில கல்வெட்டு ஆய்வாளராக பணிபுரிந்த ஹூல்ஸ் என்பவரால் கிபி 1891 பதிப்பிக்கப்பெற்றன. தென்னிந்திய கல்வெட்டுகள் 2 4 பாகங்களாக இவை அச்சிடப்பட்டன. ஆனால் அந்த புத்தகம் இப்போது கிடைக்கப்படவில்லை. அதேபோன்று இப்புத்தகத்தின் 2 ராஜராஜனின் தமக்கை குந்தவையாரும் பெண்டுகளும் கொடுத்த பொருட்கள் குறித்த கல்வெட்டுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன.
0: பேரரசு அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் சில சமயம் அரசர்களே கோயில் விவகாரங்களை துருவி பார்த்து அலசி ஆராய்ந்து சோதனை செய்தனர் என்ற விவரங்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. இதிலிருந்து சமுதாய வாழ்வில் கோயில்கள் பெற்றிருந்த இடத்தை சோழ பேரரசு நன்கு உணர்ந்து அதன் நிர்வாகத்தை கண்ணை காக்கும் இமை போல காத்து பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொண்டது என்பது தெளிவாகவும் ஐயப்பாட்டுக்கு இடமில்லாமலும் தெரிகிறது. கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் கூறும் தகவல்களை தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்த 3 கல்வெட்டுகள் ராஜராஜன் எடுத்த மகாமேரு விடங்கர் என்ற செப்புத் திருமேனி பற்றி கூறுகின்றன. இக்குறிப்பு கொண்டு அது சோமாஸ்கந்த திருமேனியாக இருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கருதினர். அதன்பின் வேறொரு சமயத்தில் அக்கோயிலின் தூண் ஒன்றில் ஒரு கல்வெட்டு இருப்பது கண்டறியப்பட்டது. அது மகாமேரு விடங்கமூர்த்தியின் வடிவமைப்பு எவ்வாறு திகழ்ந்தது என்பதை துல்லியமான அளவுகோளுடன் விவரிப்பாகும். மாமன்னன் ராஜராஜனால் பொறிக்கப்பெற்ற அக்கல்வெட்டு அத்திருமேனியின் வடிவம் பற்றி இப்படி கூறுகிறது.
1: செம்பில் வடிக்கப்பெற்ற மகாமேருபம் 3 சிகரங்களுடன் திகழ்வதாகவும் அதன் 2 சிகரங்களில் சூரிய சந்திரர் வடிவங்களும் பர்வதத்தின் மத்தியில் உள்ள ஆசனத்தின் மேல் மகாமேரு விடங்கர் 4 திருக்கரத்தோடு அமர்ந்திருக்க அருகே உமாமகேஸ்வரியின் திருவுருவம் உள்ளதாகவும் இவர்களுக்கு அருகாக 4 கரத்தோடு கணதிப்பையாரும் 2 கரத்தோடு சுப்பிரமணியாரும் இருப்பதாகவும் கூறுகின்றது. ஈசனுக்கு அருகாக விருட்சம் ஒன்றும் கந்தனுக்கு அருகே ஒரு விரலரை உயரமுடைய செடி ஒன்று உள்ளதாகவும் கூறுகின்றது. ஆசனத்தருகே இடவம் படுத்திருக்க உமைக்கருகே குரளி ஒருத்தி நிற்பதாகவும் குறிப்பிடுகிறது.
0: இக்கோயிலில் சுமார் 100 கல்வெட்டுகள் வரை படியெடுக்க பெற்றுள்ளன. ராஜராஜ காலம் முதல் சரபோஜி மன்னர் காலங்கள் உள்ளன. இவை தவிர பிற இடங்களிலிருந்து இங்கு வந்து சேர்ந்த துண்டு கல்வெட்டுகளும் உள்ளன. அவற்றில் ஒரு கல்வெட்டில் நந்திவர்ம பல்லவனின் பெயர் காணப்படுகிறது. திருமகள் போல என தொடங்கும் ராஜராஜனின் மெய்கீர்த்தியோடுதான் அவரின் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. முதல் கல்வெட்டில் ராஜராஜ சோழன் தான் எடுத்த இந்த கற்கோவிலுக்கு தானும் தன் தமக்கையாரும் தன் மனைவியும் கொடுத்ததை கல்லில் வெட்டுமாறு ஆணையிட்டதை பதிவு செய்துள்ளான்.
1: அனைத்து கல்வெட்டுகளையும் தொகுத்து நோக்கும் போது பல செய்திகளை நம்மால் அறிய முடிவதாக குறிப்பிடும் குடவாயில் பாலசுப்ரமணியன் விரிவான தகவல்களை வழங்கியுள்ளார். இக்கோவிலின் நிர்வாக அறங்காவலராக விளங்கியவர் பொய்கை நாடு கிழவன் ஆதித்தன் சூரியனான தென்னவன் மூவேந்த வேளான். ராஜராஜனின் ராஜகுருவாக விளங்கியவர் ஈசான சிவபண்டிதர். இக்கோயிலின் தலைமை அர்ச்சகராக திகழ்ந்தவர் பவனபிடாரன். இக்கோயிலில் கல்வெட்டுகளை வெட்டிய அலுவலர் பாலூர் கிழவன்.
0: இக்கோயிலை கட்டிய தலைமைச் சிற்பி வீரசோழன் குஞ்சரமல்லனான ராஜராஜ பெருந்தச்சன், அவரது உதவியாளர்கள் மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சனும் இரத்திச் சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன் என்ற இரண்டு தச்சர்களும் குஞ்சரமல்லனின் பெரும் பணிக்கு துணை நின்றவர்கள் ஆவர். ராஜராஜனின் பட்டத்தரசி லோகமாதேவியை தவிர அவரின் மனைவியர்கள் பலரும் தஞ்சை கோவிலுக்கு பெரும் தொண்டாற்றியுள்ளனர். இக்கோயிலில் தேவாரம் பாட 50 பிடாரர்களும் ஆடல் புரிய 400 ஆடல் மகளிரும் நியமிக்க பெற்றிருந்தனர். இவர்களுக்கு வீடும் பொருளும் நெல்லும் அளிக்க பெற்றது. இக்கோயிலில் பணிபுரிந்த பணியாளர்களின் எண்ணிக்கை 1500 மேலாகும். மாமன்னன், அவரது தேவியர்கள், தமக்கையார், உயர் அலுவலர்கள் போன்ற அனைவரும் 100 மேற்பட்ட செப்பு திருமேனிகளை செய்தளித்திருந்தனர். இக்கோயிலுக்கு சொந்தமாக தமிழகம் மட்டுமன்றி இலங்கை, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய பிற இடங்களிலும் நிலங்கள் இருந்தன. அதன் வருவாய் ஆண்டுதோறும் இங்கு வந்து சேர்ந்தது. இக்கணக்குகள் துல்லியமாக பதிவு பெற்றுள்ளன. இக்கோயிலில் திருவிளக்குகள் எரிவதற்காக வைக்கப்பெற்ற முதலீடுகளான கால்நடை செல்வங்களால் சோழமண்டலம் முழுவதும் பல ஆட்டுப்பண்ணைகளும் மாட்டுப்பண்ணைகளும் தொடர்ந்து செயல்பட்டன.
1: மாமன்னன், அவனது தேவியர்கள், தமக்கையார், உயர் அலுவலர்கள் போன்ற அனைவரும் 100 மேற்பட்ட செப்பு திருமேனிகளை செய்தளித்திருந்தனர். இக்கோவிலில் நிலையாக இயங்கிய 2 கருவூலங்கள் மன்னனிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் பொருட்களை முதலீடாக பெற்று 12.5% வட்டி விகிதத்தில் வணிகர்களுக்கும் ஊர் சபைகளுக்கும் தனியார்களுக்கும் கடனளித்து பொது வங்கியாக செயல்பட்டது. மன்னனாலும் மக்களாலும் அளிக்கப்பட்ட பல கோடிக்கணக்கான பொன் ரத்தன நகைகள், தங்க வெள்ளி பாத்திரங்கள் முதலிய அனைத்தும் முறையாக எடை மதிப்பு ஆகிய துல்லியமான கணக்குகளோடு பதிவு செய்யப்பட்டு காக்கப்பெற்றது.
0: இக்கோயிலுக்கு சொந்தமாக தமிழகம் மட்டுமன்றி இலங்கை, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய பிற இடங்களிலும் நிலங்கள் இருந்தன. அதன் வருவாய் ஆண்டுதோறும் இங்கு வந்து சேர்ந்தது. இக்கணக்குகள் துல்லியமாக பதிவு பெற்றுள்ளன. இக்கோயிலில் திருவிளக்குகள் எரிவதற்காக வைக்கப்பெற்ற முதலீடுகளான கால்நடை செல்வங்களால் சோழமண்டலம் முழுவதும் பல ஆட்டுப்பண்ணைகளும் மாட்டுப்பண்ணைகளும் தொடர்ந்து செயல்பட்டன.
1: போர் வெற்றியால் கிடைத்த பெருஞ்செல்வங்கள் அனைத்தும் இறைவனுக்கே அளிக்கப்பெற்றன. கவின் கலைகள் அனைத்தும் மன்னனுக்கு அர்ப்பணிக்கப்படாமல் கோயிலில் இறைவனுக்கே அர்ப்பணிக்கப்பெற்றன. அதனால்தான் கலைகளின் வளர்ச்சி இமயமளவு உயர்ந்திருந்தது. கலைஞர்கள் தனி மனிதனின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்படாமல் தங்கள் கலையை பூரணமாக ஆர்ப்பணித்தனர். கோவில் ஊழியர்களுக்கு அனைத்து சலுகைகளும் அளிக்கப்பட்டிருந்தன. கோவில் பணியாளர்களுக்கு முடிதிருத்தும் நாவிதனுக்கு கூட ராஜராஜ பெரும் நாவிதன் என்று தனது பெயரையே பட்டமாக அளித்து சிறப்பித்த ராஜராஜனின் மாண்பு நிகரற்றது.
0: தஞ்சை நகரில் இருந்த கோயில்கள், வீதிகள், பே

0: ஈரங்காடிகள், அரண்மனை ஆகியவை பற்றிய குறிப்புகளும் சோழர் கல்வெட்டுகளில் உள்ளன. பின்வந்த விஜயநகர மன்னர், நாயக்கர்கள், மராட்டிய சாசனங்களும் அவர்கால அறக்கொடைகள் பற்றியும் அவை விவரிக்கின்றன. சரபோஜ் மன்னர் செய்த திருப்பணிகள் பற்றியும் 108 லிங்கம் பிரதிஷ்டை செய்தது, மராட்டிய வம்ச வரலாறு எழுதியது ஆகியவை பற்றியும் இக்கல்வெட்டுகளில் செய்திகளாக உள்ளன.
1: இந்த கோயிலில் உள்ள ராஜேந்திர சோழன் கல்வெட்டு ஸ்ரீ ராஜராஜ ஈஸ்வரமுடையார் கோவில் என்று குறிப்பிடுகிறது. ராஜராஜேஸ்வரம் என்ற பெயர்தான் இலக்கணப்படி சரியாக இருந்தாலும் கல்வெட்டுகளில் ராஜராஜீச்சரம் என்றே ராஜராஜன் குறிப்பிடுகிறார். பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்று இக்கற்கோயிலை எடுப்பித்தேன் என ராஜராஜனே கல்வெட்டுகளில் கூறுவதை காணலாம்.
0: தட்சிணமேறு என்ற பெயரில் மாமன்னன் ராஜராஜன் எடுத்த தஞ்சை பெரிய கோவிலின் ஸ்ரீவிமானத்தின் மேல் செப்புத்தகடுகளை போர்த்தி அதன் மேல் பொன் சுருக்கினான் என தஞ்சை கோவிலின் மற்றொரு கல்வெட்டு குறிக்கின்றது. இதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட மற்றொரு கல்வெட்டு 12 அடி உயரமுடைய கலசத்திற்கு ராஜராஜன் எவ்வளவு செம்பும் பொன்னும் கொடுத்தான் என்பதை விவரிக்கிறது. ஆனால் இந்த கல்வெட்டு 216 அடி உயரமுள்ள ஸ்ரீவிமானம் முழுவதும் பொன் பூச பெற்ற தகடுகளால் அணி செய்ய பெற்று திகழ்ந்தது என்பதை அறிய முடிகிறது. இது தற்போது மியான்மர் நாட்டு யான்காஞ்சி விடகான் புத்தர் கோவில் எவ்வாறு பொற்தகடுகளால் விளங்குகின்றதோ அதை போன்றதாகும்.
1: சிவபெருமான் உரைகின்ற மேரு பர்வதம் எவ்வாறு பொன்மலையாக விளங்குகிறதோ அதே போன்று தட்சிணா மேருவாம் தஞ்சை கோயிலும் பொன்மலையாக விளங்கியுள்ளது. ராஜராஜ சோழன் ஸ்ரீ விமானத்தின் மேல் மேய்ந்த பொன் பிற்காலப்படை எடுப்புகளின் போது சூறையாடப் பெற்றதால் இன்று நாம் அக்காட்சியை காண இயலவில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய மண்ணில் திகழ்ந்த ஒரே பொற்கோவில் தஞ்சை பெரிய கோயில்தான் என்பது வரலாற்று உண்மை என கூறுகிறார் குடவாயில் பாலசுப்பிரமணியன்.
0: எந்த ஒரு அலங்கார வார்த்தைகளும் இல்லாமல் தன்னுடைய உண்மையான சாதனைகளையே மெய்கீர்த்தி என பெயரிட்டு அது கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டுகளின் வாயிலாக இந்த கோவிலை கோயிலாக மட்டுமின்றி வரலாற்று நூலாக அதை கருதலாம் எனவும் கூறப்படுகிறது. ஏனெனில் இந்த கல்வெட்டுகள் கோயில் பற்றிய தகவல்களை மட்டுமன்றி நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் வழங்குகின்றன. அங்கு பயன்படுத்தப்பட்டிருந்த பொருட்கள் பணிபுரிந்தவர்களின் வரலாறும் கூட இதில் காண கிடைக்கிறது.
1: தமிழர்களின் அருபெரும் பொக்கிஷமாகவும் பெருமையாகவும் விளங்கும் தஞ்சை பெரிய கோயில் 1000 அல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள் தாண்டியும் புகழ் மாலையை சூடி நிற்கும்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் கல்வெட்டுகள் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வி. நந்தினி. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி ஆர். முருகன். அமைப்பு சுபலட்சுமி ஆதிகேசவன்.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற படம் ராஜராஜ சோழன். பாடலை பாடியோர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம், எஸ் வரலட்சுமி. வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 புதன்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணி.
1: சில நொடிகளில் மாநில செய்தி அறிக்கை, திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்ள உள்ளது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிஜேபி மாணவ பிரதிநிதிகளுடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று புதுடெல்லியில் மேற்கொள்ள உள்ளது. தேர்வு முறையில் சீர்திருத்தங்கள் மற்றும் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான சிஜேபியின் கோரிக்கை குறித்து இதில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, டாக்டர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக நேற்று இவ்விரு அமைச்சர்களும் இம்மாணவ பிரதிநிதி குழுவினரிடம் புதுடெல்லியில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இந்த கூட்டத்தில் மாணவர்கள் தேர்வு முறை சீர்திருத்தங்கள் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் வைத்ததாக குறிப்பிட்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவாக 30,000 ராணுவ வீரர்கள் ராஜினாமா செய்துள்ளதாக முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த தவறான காணொலியை நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே தாம் பேசியதாக சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகளுக்கு மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறியுள்ள அவர், இது தொடர்பாக கடும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஒருங்கிணைந்த நியாயமான சமூகத்தை நிலைநாட்ட கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ருமேனியா புச்சாரஸ் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டத்தை இன்று பெற்றுக்கொண்ட அவர், 140 கோடி இந்தியர்களுக்கு இவ்விருதை அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மக்கள் தொடர்பு மேலும் வலுப்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர், செயற்கை நுண்ணறிவு விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள் நிகழும் இச்சூழலில் கருணை கலாச்சார மரபுகளுடன் கூடிய நல்லறிவை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொது சேவை, கல்வி வளர்ச்சிக்கான பங்களிப்பு, சமூக ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட செயல்பாடுகளை பாராட்டி குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்களுக்கான பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், விவாதங்களும் வாக்குவாதங்களும்

0: திடமான முடிவை நோக்கியே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆரோக்கியமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக எடுத்துரைத்த அவர், ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு தேச நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டினார். உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் மதிப்பீடுகளை கடைபிடித்து விதிகளையும் நடைமுறைகளையும் மதித்து கேள்வி நேரத்தையும் பூஜ்ய நேரத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், ஆகவே மக்களுடன் நெருங்கி இருக்க அவர்கள் முயல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த எழுச்சிமிகு கிராமங்கள் இயக்கத்தின் கீழ் நாளை இளைஞர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட இளையோர் இதில் பங்கேற்கின்றனர். இரண்டு கட்டங்களாக நடைபெறும் எழுச்சிமிகு கிராம இயக்கத்தின் கீழ் 74 கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். தேசிய அளவிலான இணையதள வினாடி வினா போட்டியின் மூலம் இம்மாணாக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தூய்மை பாரதம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு, இளைஞர் கூட்டமைப்பு மாநாடுகள், கலாச்சார பரிவர்த்தனை திட்டங்கள், மரம் நடும் இயக்கம், மாதிரி பஞ்சாயத்து கலந்துரையாடல்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இளைஞர்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எல்லை பகுதிகளில் உள்ள கிராமங்களை தேசத்தின் முதல் கிராமங்களாக கருதி அங்கு வசிப்பவர்களை வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைப்பதற்கான பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எழுச்சிமிகு கிராம மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை ஜிஓவி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகிறது. தொடர்ந்து 11:30 இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். கிளாஸ்கோவில் நடைபெறும் 23வது காமன்வெல்த் பாரா ஆடவர் பழுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றதை அடுத்து பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் நிதி முறைகேடுகள் மற்றும் தவறுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க சீரான தரிசன ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகங்கள் எடுக்கவும் அவர் அறிவுறுத்தினார். கோவில் நிலம், சொத்து மீது ஆக்கிரமிப்பு, சட்டவிரோத பெயர் மாற்றம் அல்லது உரிமம் கோரும் முயற்சிகள் எதுவும் அனுமதிக்கப்படாது என்றும் எடுத்துரைத்தார். கோவில் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வர இருந்தால் 2 நாட்களுக்கு முன்னரே அமைச்சர்கள் மற்றும் ஆணையருக்கு அனைத்து விவரங்களும் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தடையற்ற பால் விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இம்மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை இல்லாததால் இயற்கை தீவனங்கள் குறைந்ததையடுத்து பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. நாளொன்றுக்கு 8000 லிட்டர் வரை இருந்த பால் கொள்முதல் தற்போது 5000 லிட்டராக குறைந்ததால் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கூடுதல் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டுவசதி திட்டங்களின் கீழ் 111 கோடி ரூபாய் மதிப்பில் 2184 வீடுகள் கட்டப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகள் விரைவில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி மகா அபியான் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் 2184 வீடுகள் கட்டித்தர ரூபாய் 111 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு விழுப்புரம், காணை, செஞ்சி உள்ளிட்ட 13 ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சிகளில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு தற்போது

0: பால் கொள்முதல் தற்போது 5000 லிட்டராக குறைந்ததால் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கூடுதல் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டுவசதி திட்டங்களின் கீழ் 111 கோடி ரூபாய் மதிப்பில் 2184 வீடுகள் கட்டப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகள் விரைவில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி மகா அபியான் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் 2184 வீடுகள் கட்டித்தர ரூபாய் 111 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு விழுப்புரம், காணை, செஞ்சி உள்ளிட்ட 13 ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சிகளில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது வரை 1731 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 453 வீடுகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. வலது இடது கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவதால் ஒசூர் சூளகிரி வட்டத்தை சேர்ந்த 8000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தண்ணீரினை சிக்கனமாக பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 20 மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 8000 ஏக்கர் விளைநிலங்கள் இதன் மூலமாக பாசன வசதி பெறுகின்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் பயிர்களில் மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகரித்ததால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் திரு அன்பழகன் தெரிவிக்கிறார்.
3: மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த வருஷம் குறுவை வந்து 95,000 ஏக்கர் வந்து நாங்கள் நட்டிருக்கோம். ஜூன் மாசம் 12 திறக்கக்கூடிய மேட்டூர் டேம் திறக்கல. அதுக்கு வந்து இயற்கை ஒத்துழைக்காத மழை இல்ல, வெயில் கடுமையான வெயில் இல்ல, இந்த நட்டு நடுவுகள் எல்லாம் வந்து மஞ்சள் நோய் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மஞ்சள் நோய்க்கு வந்து பல பிராசம் நாங்க வந்து மருந்து அடிச்சிருக்கோம், அந்த மருந்து கேட்கல. எங்களுக்கு மன உடைச்சல் தான் ஆயிருக்கு.
0: தூத்துக்குடி இனிக்கோ நகர் கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் பாடல் ஒன்று.
5: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: Then Narendra Modi extended his greetings to the citizens on the sacred occasion. On to sports. In men's cricket, India will take on hosts Zimbabwe in the second T20 international of this three-match series at Harare today. The match will begin at 4:30 p.m. in the afternoon. The visitors took 1-0 lead in the game after a dominant 7-wicket win in the opening match on Thursday. In squash, India's Anahat Singh created history by reaching the women's singles final of the World Junior Championships after defeating Egypt's Barb Same 3-1 in the semi-final at Ontario in Canada. The 18-year-old became the second Indian player to enter the final of the prestigious junior tournament after veteran Joshna Chinnappa achieved the feat in 2005. Anahat will now face Egypt's Rukaiya Salem in the title clash at the same venue tonight. The match is expected to begin at around 10:30 p.m. Indian Standard Time. India opened its medal tally at the 2026 Commonwealth Games in Glasgow last night after a para-athlete, Jhandu Kumar, clenched the bronze medal in the men's heavyweight para-powerlifting. Prime Minister Narendra Modi congratulated the para-athlete on the feat. And now, before we end the bulletin, the headlines once again. Flood situation in Assam remains critical as death toll reaches 61. Over 1 lakh people take shelter in relief camps. Prime Minister Narendra Modi assures all possible assistance. Rescue and relief operations in full swing in rain-hit Gujarat. Over 40,000 people evacuated. Sri Amarnath Yatra and Sri Mata Vaishno Devi Yatra in Jammu and Kashmir resume after remaining suspended for 6 days due to inclement weather. Government to hold third round of talks with CJP delegation on exam reforms and paper leak prevention measures this afternoon. Madhya Pradesh High Court designates 4 special fast-track courts for trial of cases relating to paper leak and related irregularities. And in men's cricket, India to take on hosts Zimbabwe in second T20 at Harare this afternoon. And with that, we end the midday news.
1: நிலையத்தில் நேரம் 2:15.
2: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 28 வரை நடைபெற உள்ளது.
3: இன்று மாலை 6 சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
2: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம்ங்கோ. தினமும் இந்த நேரத்துல இந்த பகுதியில நம்ம மத்திய அரசின் மகத்தான சிறந்த திட்டங்களை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா சொல்றேன். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டல் போனாவே எல்லாம் சரியாயிரும்னு நம்புவோம் எப்பவுமே. அதுவும் டவுன்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஓகே. நகர்ப்புற சுகாதார மையங்கள் எல்லாமே இருக்கு, அங்கேயும் தான் போறோம். ஆனா லாக்டவுன் வந்துச்சு இல்லைங்களா, அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல் போறதே ரொம்ப பயமா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். வீட்டை விட்டு வெளியே வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எங்க போனாலும் கொரோனா வந்துருமோன்னு கூட்டமா இருக்கிற இடத்துகளுக்கு போகாம தனித்திரு விழித்திருன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் இல்லையா. அப்போ நம்ம வீட்டாளுகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பேசிக்கா ஏதோ ஒரு டேப்லெட்டை போட்டுக்கிட்டோம், டாக்டர்ஸ் கிட்ட போகணும், கண்டிப்பா கன்சல்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் இ சஞ்சீவனி திட்டம். இன்னைக்கு இந்த திட்டத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இ சஞ்சீவனி என்பது இந்தியாவின் தேசிய தொலை மருத்துவ சேவை திட்டமாகும். ஸ்மார்ட் போன்ஸ் மூலமா மருத்துவர்களுடன் எளிதா ஆலோசனை பெறலாம் இந்த திட்டத்துல. இது குறிப்பா கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தொலை மருத்துவ வசதிகளை அணுகுவதற்கும் மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்களுடன் எளிதாக தொடர்பு கொள்வதற்கும் இந்த திட்டம் உதவுது. இந்த திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் ஒரு பகுதி. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தொலை மருத்துவ ஆலோசனை. இ சஞ்சீவனி மூலம் மக்கள் தங்கள் வீட்டிலிருந்தே மருத்துவர்களையும் சிறப்பு மருத்துவர்களையும் வீடியோ அழைப்புகள் மூலம் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். ஈ சந்த்

சஞ்சீவனி. இதுல ரெண்டு முக்கிய வகைகள் இருக்கு. இ சஞ்சீவனி ஓபிடி, பொது மக்களுக்கு, அதாவது நோயாளிகள் நேரடியாக மருத்துவர்களுடன் பேசுவதற்கு. இன்னொன்று என்னன்னா இ சஞ்சீவனி ஏபி ஹெச்டபிள்யூசி, நலவாழ்வு மையங்களில் உள்ள மருத்துவர்கள், மருத்துவ கல்லூரிகள் அல்லது பெரிய மருத்துவமனைகளில் உள்ள சிறப்பு மருத்துவர்களுடன் வீடியோ கால் மூலமா ஆலோசனை பெறலாம் இந்த திட்டத்துல. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் ஒருங்கிணைப்பு. இ சஞ்சீவனி திட்டமானது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனுடன் இணைக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயனாளர்கள் தங்கள் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கை உருவாக்கவும் தங்கள் மருத்துவ ஆவணங்களை நிர்வகிக்கவும் முடியும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, டிஜிட்டல் சுகாதார சேவைகளை அனைவருக்கும் எளிதாக பெறுவதை உறுதி செய்யும் ஒரு முன்முயற்சி தான் இந்த திட்டம். சுகாதார உள்ளடக்கத்தை மேம்படுத்துதல், குடிமக்களின் வீட்டு வாசலுக்கே தரமான சுகாதார சேவைகளை கொண்டு சேர்க்கும் ஒரு பெரிய முயற்சி. தொலைதூர மருத்துவ ஆலோசனை மூலம் மக்களை மருத்துவமனைக்கு சென்று வருவதற்கான தேவையை குறித்து இன்றைய காலகட்டத்தில் செலவுகளையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. இதை முக்கியமா நம்ம நோட் பண்ணணும். செலவு அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய விஷயம் ஆயிப்போச்சு. போக்குவரத்தெல்லாம் அதிகமாயிருச்சு, நம்மனால கரெக்டான சமயத்துல போய் சேர முடியறது இல்ல, எவ்வளவோ இழப்புகள், இதெல்லாம் கட்டுப்படுத்த இந்த திட்டம் உதவுது. இதுல ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இ சஞ்சீவினி திட்டத்தின் கீழ் தொலைதூர மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதில் நம்ம தமிழகம் மூன்றாவது இடத்துல இருக்கிறது பெரிய விஷயம். ஒவ்வொரு நாளும் சுமார் 90,000 நோயாளிகள் இந்த இ சஞ்சீவினி தளத்தை பயன்படுத்தி மருத்துவ ஆலோசனை பெறுகின்றனர். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 1.3 கோடி ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதில் தமிழ்நாடு உட்பட 10 மாநிலங்கள் முன்னணியில் உள்ளது. இந்த திட்டம் 2019 நவம்பர் மாதத்தில் தொடங்கப்பட்டது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் நடத்தப்படுகிறது இந்த திட்டம். தேசிய தொலைத்தொடர்பு மருத்துவ சேவை என்றும் இத்திட்டம் அழைக்கப்படுகிறது. நோயாளிகளுக்கு அவர்களின் வீடுகளிலேயே சுகாதார சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இத்திட்டம். இது ஒரு மருத்துவருக்கும் நோயாளிக்கும் இடையே ஆன்லைன் முறையில் கட்டமைக்கப்பட்ட மற்றும் பாதுகாப்பான தொலைத்தொடர்பு ஆலோசனையை உள்ளடக்கியது. இந்த சேவைக்கான மருத்துவர் குழுவை மாநில அரசுகள் தேர்ந்தெடுக்கின்றன. ஜார்க்கண்ட், கேரளா, பஞ்சாப் மற்றும் தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை சேவைகளை வழங்க தொடங்கியுள்ளது. தேசிய அளவில் பயன்படுத்தப்படும் ஒரு மருத்துவரிடமிருந்து மருத்துவருக்கு தொலை மருத்துவம் வழங்கும் அமைப்புதான் இது. கிராமப்புறங்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட சமூகங்களில் உள்ள மக்களுக்கு சிறப்பு சுகாதார சேவைகளை சென்றடைவதை விரிவுபடுத்துகிறது இத்திட்டம். சுகாதார சேவைகளை அணுகுவதில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறம் என்ற பிளவை இணைப்பதன் மூலம் சுகாதார பணியாளர்கள் மற்றும் உள்கட்டமைப்பின் சீரற்ற விநியோகத்தின் சிக்கல்களை இத்திட்டம் சமாளிக்கிறது. நாட்டின் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவ சேவைகள் கிடைப்பது மிகவும் குறைவு. இது போன்ற சூழ்நிலைகளில் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு ஆலோசனை சேவைகளை வழங்கும் ஒரு அமைப்பை கொண்டிருப்பது இந்த இ சஞ்சீவினி திட்டம் மிகவும் உதவியாக இருக்கிறது. தற்போதைய தொற்றுநோய் காலங்களில் நோயாளிகள் நோய்களுக்கு மருத்துவர்களுடன் கலந்தாலோசிப்பதற்கான வழியை கண்டுபிடிப்பது முக்கியமாகிவிட்ட இந்த சூழ்நிலையில் இந்த இ சஞ்சீவினி திட்டம் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம மத்திய அரசு கொண்டு வர்ற நிறைய திட்டங்கள் நமக்காகத்தான் அப்படிங்கிறத நாம உணர்ந்துகிட்டு அந்த திட்டங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுக்கிற முயற்சி தான் இந்த பகுதி. இன்னைக்கு இந்த பகுதியில இ சஞ்சீவினி திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரத்துல வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

0: கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
4: நாளை
3: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
4: நாளை
3: இரவு 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
4: நாளை
3: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

நேயர்களே, உங்கள் நினைவுக்கு இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி வங்கிகளில் நடைமுறையில் இருக்கும் மூத்தகுடி மக்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் நிதி ஆலோசகர் பி. முருகேசன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு திருப்பூர் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அன்பிற்குரிய ஆல் இந்தியா ரேடியோ நேயர்களே, சுதந்திர தின விழாவை பற்றிய சிறப்பு நிகழ்வுகளை கேட்போம் கேட்போம், சிந்தித்து செயல்படுவோம். எந்த ஒரு நல்ல நிகழ்வும் இறைவனின் திருநாமத்தை வணங்கி தொடங்குவது நமது பண்பாடு. அந்த வகையில் இறைவணக்க பாடல் பாட வருகின்றனர் எம் பள்ளி மாணவிகள்.

0: இனிமையான இறைவணக்க பாடலின் மூலம் இந்நிகழ்ச்சியை மங்களகரமாக தொடங்கி வைத்த மாணவிகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நம் நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் விடுதலையின் மதிப்பையும் தேசப்பற்றின் மகத்துவத்தையும் கவிதையில் வடிக்க வருகிறார் எம் பள்ளி மாணவி அதிசயா.
1: சுதந்திரத்தின் சுவாசம். காற்றை நாம் சுவாசிக்கிறோம் இயல்பாக, சுதந்திரத்தை நாம் சுவாசிக்கிறோம் வரலாறாக. இந்த மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் ஒரு தியாகியின் இரத்த துளி உறங்குகிறது. நாம் இன்று நிமிர்ந்து நிற்பதற்கு நேற்று பலர் தலைகுனிந்தார்கள். நாம் இன்று உரிமையுடன் பேசுவதற்கு பலர் உயிரையே மொழியாக்கினர். சிறை கம்பிகளுக்குள் உடல்கள் அடைக்கப்பட்டன, ஆனால் சுதந்திர கனவுகள் அடைக்கப்படவில்லை. தூக்கு மேடைகள் பலரின் உயிரை பறித்தன, ஆனால் விடுதலை வேட்கையை பறிக்க முடியவில்லை. காந்தியின் அகிம்சை ஒரு ஆயுதமானது, நேதாஜியின் முழக்கம் ஒரு புயலானது, பகத்சிங்கின் புன்னகை மரணத்தையும் வென்றது, வீரர்களின் தியாகம் தேசத்தை எழுப்பியது. ஆகஸ்ட் 15 ஒரு தேதி அல்ல, அது ஒரு தலைமுறையின் கண்ணீர் தீர்ப்பு. மூவர்ண கொடி ஒரு துணி அல்ல, அது இலட்சம் இதயங்களின் உயிர் மூச்சு. அதன் அசைவில் தியாகம் பேசுகிறது, அதன் நிறங்களில் வரலாறு வாழ்கிறது. சுதந்திரம் என்பது வெறும் உரிமை அல்ல, ஒவ்வொரு குடிமகனின் உயர்ந்த பொறுப்பு. நாடு நமக்கு தந்த பெருமைகளை எண்ணி நம் நாட்டு

0: நாட்டிற்கு என்ன தருகிறோம் என சிந்திப்போம். ஒற்றுமையை விதைப்போம், வெறுப்பை அகற்றுவோம், உண்மையை பேசுவோம், நேர்மையை வளர்ப்போம், கல்வியால் நாட்டை உயர்த்துவோம், கடமையால் சுதந்திரத்தை காப்போம், தியாகிகளின் கனவுகள் வீணாகாதிருக்க நம் வாழ்வை தேசத்திற்கு அர்ப்பணிப்போம். சுதந்திரத்தின் தீபம் அணையாமல் இருக்க ஒவ்வொரு இதயமும் விழிப்புடன் எரியட்டும். சுதந்திரத்தின் விலை. இன்று நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்று வானிலிருந்து வந்த வரமல்ல, வீரர்களின் இரத்தம் கலந்த புனித மூச்சு காற்று. ஒரு காலத்தில் இந்த மண்ணின் மார்பில் அடிமை சங்கிலிகள் அழுத்தமாக பிணைந்திருந்தன. அப்போது எழுந்தது விடுதலையின் வெல்வித்தி. கட்டபொம்மன் குரல் கொடுத்தார், மானம் பெரிது உயிரல்ல என்று. தூக்கு கயிற்றின் நிழலிலும் துணிவை மட்டுமே அணிந்திருந்தார். மருது பாண்டியர் இருவர் மண்ணின் உரிமைக்காக மரணத்தை மாலையாய் சூடினர். அவர்களின் மூச்சில் தேசத்தின் எதிர்காலம் துடித்தது. தீரன் சின்னமலை தீயாய் எரிந்தார். வெள்ளையரின் வலிமையை அல்ல, தமிழனின் தன்னம்பிக்கையை உலகமறிய செய்தார். கப்பலோட்டிய தமிழன் வாஊசி சிதம்பரனார் கடலையே போர்க்களமாக்கி சுதேசியத்தின் கொடியை அலைகளின் மீது பறக்க விட்டார். பாரதியின் பேனா மை சிந்தவில்லை, மக்களின் நெஞ்சில் விடுதலை விதைகளை விதைத்தது. பாரதியின் அவரது பாடல்கள் இன்றும் புரட்சியின் இதய துடிப்பு. கையில் தேசிய கொடியுடன் திருப்பூர் குமரன் வீழ்ந்தபோது அவர் உடல் மட்டுமே மண்ணில் சரிந்தது. அவரின் தேசப்பற்று இன்றும் விண்ணில் பறக்கிறது. எனக்கு இரத்தம் தாருங்கள் என்று நேதாஜி முழங்கிய போது ஒரு மனிதன் பேசவில்லை. ஒரு தேசத்தின் விழிப்பு குரலாக எழுந்தது. காந்தியடிகள் நடந்த பாதை மலர்களால் ஆனதல்ல, முட்களாலும் வேதனைகளாலும் ஆனது. ஆனால் அவர் காட்டியது அன்பின் வலிமையும் அகிம்சையின் மகத்துவம்தான். விடுதலை என்பது ஒரு நாளின் கொண்டாட்டம் அல்ல, பல தலைமுறைகளின் கண்ணீரால் எழுதப்பட்ட காவியம், பல தாய்மார்களின் தாளாட்டில் கலந்த துயரம், பல இளைஞர்களின் கனவுகளால் கட்டிய கோபுரம். அதனால் இன்று தேசிய கொடி உயரும் போது அது வெறும் துணி அல்ல, ஆயிரம் உயிர்களின் அமைதியான காட்சியம். சுதந்திர தினம் வரும்போது பட்டாசு சத்தம் மட்டும் கேட்காதே, தூக்கு மேடையில் நின்ற வீரர்களின் இதய துடிப்பையும் கேள். நாம் நடக்கும் இந்த மண், நாம் பேசும் இந்த மொழி, நாம் அனுபவிக்கும் இந்த உரிமை எல்லாமே அவர்களின் தியாகத்தின் பரிசு. அந்த வீரர்களின் நினைவு காலம் கடந்தும் அழியாத சூரியன் மறைந்தாலும் அவர்களின் புகழொளி மறையாது. சுதந்திரம் பெற்றுத்தந்த அந்த தியாக செம்மல்களுக்கு என்றென்றும் எங்கள் இதயபூர்வமான நன்றி. வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா. வீர தியாகிகளின் புகழ் என்றும் நிலைக்கட்டும்.
1: தியாகத்தின் மேன்மையையும் எழுச்சியையும் எடுத்துரைத்து எங்கள் உள்ளங்களை செதுக்கிய மாணவிக்கு நன்றிகள்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு இருக்கோம் ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு திருப்பூர் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
3: இப்போது நம் நாட்டின் பெருமையை உலகறிய செய்த தேசிய தலைவர்களை பற்றி சிறப்பான உரையை வழங்கியிருக்கிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். அனைவரும் கேட்டு மகிழ்வோமா?
4: இன்று நாம் இந்திய விடுதலை போராட்டத்தின் ஒப்பற்ற மாவீரர், துணிச்சலின் சின்னம், இளைஞர்களின் முன்மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேசும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வரலாற்றில் சிலர் பிறக்கிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள், ஆனால் மிகச் சிலர் மட்டுமே வரலாறாகவே மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட வரலாறாக வாழும் மகத்தான தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவது எளிது, அடிமை மனப்பான்மையை உடைப்பது மிகவும் கடினம். அந்த மனப்பான்மையை உடைத்து இந்தியர்களால் முடியாது என்ற எண்ணத்தை இந்தியர்களால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையாக மாற்றியவர் நேதாஜி. இந்திய விடுதலை போராட்டத்தின் வரலாற்றில் பெயரை சொன்னாலே நெஞ்சில் தீ பொறி பறக்கும் ஒரு தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1897 ஆண்டு ஜனவரி 23 அன்று ஒடிசா மாநிலத்தின் கட்டாக் நகரில் பிறந்தார். இவர் வங்காள இந்து குடும்பத்தில் பிறந்தவராவார். அவருடைய தந்தை ஜானகிநாத் போஸ் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர், தாயார் பிரபாவதி தேவி. சிறு வயதிலிருந்தே சுபாஷ் சந்திர போஸ் புத்திசாலித்தனம், ஒழுக்கம், தைரியம் மற்றும் நாட்டுப்பற்று ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார். இவர் தனது

வயதில் கட்டாக்கிலுள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் இணைந்து கொண்டு 7 ஆண்டுகள் அங்கு கல்வி பயின்றார். தனது உயர்கல்வியை கொல்கத்தா ரேவன்சா கல்லூரியில் தொடங்கினார். இவரது தாயார் தெய்வ பக்தி உடையவராக இருந்தமையின் காரணமாக இவரும் சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தின் பால் ஈடுபாடு உடையவராக காணப்பட்டார். இவ்வாறாக துறவரத்தில் ஈடுபாடு உடையவராக காணப்பட்ட சுபாஷ் சந்திர போஸிற்கு சரியான குரு கிடைக்காததன் காரணமாக இவர் 1915 கொல்கத்தா மாநில கல்லூரியில் சேர்ந்தார். இவரது கல்வி வாழ்க்கையில் இந்தியர்களை அவமதித்து பேசும் ஆசிரியர் ஒருவர் இவருக்கே கற்பித்தார். அந்த ஆசிரியருடன் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதுடன் 2 ஆண்டுகள் தனது படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. அதன் பின்னர் 1917 இசுக்காட்டிய சர் கல்லூரியில் சேர்ந்தார். 1919 இவர் இளங்கலை பட்டப்படிப்பில் முதல் மாணவராக தேறினார். இவர் கல்வியில் தேர்ச்சி பெற்ற ஒருவராக காணப்பட்டார். இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய ஒரு மா மனிதராக இவர் காணப்படுகிறார். பின்னர் இங்கிலாந்து சென்று இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றார். அந்த காலத்தில் ICS வேலை மிகவும் உயர்ந்த பதவியாக கருதப்பட்டது. ஆனால் தாய்நாடு அடிமையாக இருக்கும் போது அந்த பதவியில் இருப்பது சரியல்ல என்று எண்ணி தனது பதவியை துறந்தார். நாட்டிற்காக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமே அவரை வழி நடத்தியது. ஏனெனில் அவருக்கு பதவி முக்கியமல்ல, பாரத தாயின் சுதந்திரம்தான் முக்கியம். இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து கொண்டார். இவர் சுதந்திர போராட்டத்திற்கு முழு வீச்சுடன் போராடினார். இந்திய மக்களை தனது கனத்த பேச்சின் காரணமாக இந்திய சுதந்திர போராட்டத்தால் பங்கு பெறுவதற்கு உந்துதலாக இருந்தார். 1941 சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பினை இவர் தொடங்கினார். இவர் சுதந்திர இந்திய வானொலி சேவையான ஆசாத் ஹிந்த் என்பதை உருவாக்கி மக்கள் மத்தியில் விடுதலைக்கான தாக்கத்தினை தூண்டினார். இந்திய இராணுவத்திற்கு தீவிர பயிற்சியினை அளித்தவராவார். வெளிநாட்டில் இருந்தபடியே இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி ஆயிரக்கணக்கான இந்தியர்களை ஒன்றிணைத்து ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தை தேசிய உணர்வின் முழக்கமாக மாற்றினார். பெண்களுக்காக ராணி லட்சுமிபாய் படைப்பிரிவை அமைத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களும் சமமாக பங்கேற்க முடியும் என்பதை உலகிற்கு நிரூபித்தார். நேதாஜியின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் முதல் பாடம் கனவு காண்பது மட்டும் போதாது, அந்த கனவுக்காக எல்லாவற்றையும் துறக்க தயாராக இருக்க வேண்டும். நேதாஜியின் மிகப்பெரிய சிறப்பு அவரது துணிச்சல், ஆங்கிலேய ஆட்சியை நேருக்கு நேர் எதிர்க்கும் தைரியம், தோல்வியிலும் மனம் தளராத உறுதி, இளைஞர்களை ஒன்றிணைக்கும் தலைமை திறன் ஆகியவை அவரை தனித்துவமாக்கின. அவருடைய மற்றொரு சிறப்பு ஒழுக்கமும் ஒழுங்கும். தன் இலக்கை தெளிவாக கொண்டு அதற்காக கடுமையாக உழைத்தார். நாட்டின் விடுதலைக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்காத அவரது மனப்பாங்கு இன்றும் நமக்கு ஊக்கமாக உள்ளது. நேதாஜியின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி, வாய்ப்புக்காக காத்திருக்காதே, வாய்ப்பை உருவாக்கு, பயத்தால் பின்வாங்காதே, தைரியத்தால் முன்னேறு. ஒரு நாட்டை நேசிப்பது வார்த்தைகளால் அல்ல, செயல்களால். நேதாஜி தமக்கான தனியானதொரு தேசிய கொடியினை உருவாக்கி ஜனகணமன பாடலை தேசிய கீதமாகவும் அறிவித்துள்ளார். இந்தியாவின் விடுதலைக்காக மிகவும் சிறந்த முறையில் இந்திய இராணுவத்தினை பலப்படுத்தினார். இன மத பேதங்களை தாண்டி மக்கள் மனதில் இடம் பிடித்த தலைவராக இவர் காணப்படுகிறார். 2 உலகப் போரின் போது ஆங்கிலேயருக்கு எதிராக போராட வெளிநாடுகளில் போர்க்கைதிகளாயிருந்த இந்தியர்களை ஒன்று திரட்டி ஆசாத் ஹிந்த் பௌஜ் என்ற இந்திய தேசிய இராணுவத்தை 1943 மறுசீரமைத்து தலைமை தாங்கினார். 1941 ஆங்கிலேயரின் வீட்டுக்காவலில் இருந்து தப்பியோடி ஜெர்மனியின் பெர்லின் நகரில் அடால்ப் ஹிட்லரின் ஆதரவை பெற்று இந்திய சுதந்திர படையை உருவாக்கினார். ஜப்பானின் உதவியுடன் தென்கிழக்கு ஆசியாவில் நாடு கடந்த ஆசாத் ஹிந்த் அரசை நிறுவி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட டெல்லி சென்று ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தை முன்வைத்து படைகளை வழிநடத்தினார். இம்பால் மற்றும் கோஹிமா வரை சென்று ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரிட்ட இந்திய ஆயுத போராட்டம் இந்தியாவிலிருந்து

0: என்ற வேட்கையை உலக அரங்கிற்கு வெளிப்படுத்தியது. 1945 ஆண்டு இடம்பெற்ற விமான விபத்தின் காரணமாக இவர் மரணத்தினை எய்தினார். அன்புடையவர்களே, நேதாஜி இன்று நம்மிடையே இல்லை, ஆனால் அவரது தைரியம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அவரது நாட்டுப்பற்று இன்னும் நம் இதயங்களில் துடிக்கிறது. அவரது ஜெய் ஹிந்த் இன்னும் ஒவ்வொரு இந்தியனின் பெருமை மிக்க முழக்கமாக ஒலிக்கிறது. பயந்தவன் வாழ்க்கை தகராறு, துணிந்தவர் வாழ்க்கை வரலாறு என்ற வரிகளிற்கேற்ப இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு மாவீரராக இன்னும் நம் மனதில் நீங்கா இடத்தினை பிடித்தவரே சுபாஷ் சந்திர போஸ் ஆவார். சூரியன் மறைந்தாலும் அதன் ஒளி பூமியை தொட்டுக்கொண்டே இருக்கும். அதுபோல நேதாஜி மறைந்தாலும் அவரது சிந்தனைகள் இந்தியாவிலும் ஒவ்வொரு இதயத்திலும் என்றும் ஒளிரும். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை திருப்பூர் வெள்ளகோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லக்ஷ்மணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல்.

மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய பகல் ஒலிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 துவங்கிட கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் 5:30. திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதல் பாடலாக வயசு பொண்ணு படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சாவித்திரி பாடியிருக்கும் பாடல். இசை MS விஸ்வநாதன்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் இனி எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல் அக்னி சாட்சி படத்திலிருந்து.

நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால்தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: இன்று உலக நீரில் மூழ்குவதை தடுக்கும் நாளையொட்டி கோவை மாவட்ட தீயணைப்புத்துறை ஓய்வு பெற்ற நிலைய அலுவலர் வே. ரவிச்சந்திரன் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் தகவல்.
1: அன்பார்ந்த வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 25 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் முக்கிய நோக்கம் நீரில் மூழ்கி ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். நம் நாட்டில் ஆண்டுதோறும் ஏராளமானோர் ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கடற்கரைகள் மற்றும் நீச்சல் குளங்களில் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாததால் உயிரிழக்கின்றனர். இதில் குழந்தைகளின் எண்ணிக்கையும் கவலைக்கிடமாக உள்ளது. நமது வீட்டில் குழந்தைகளை தனியாக விடும் பொழுது அது தவழ்ந்து சென்று பக்கெட் நீரிலோ இல்லை திறந்துள்ள தண்ணீர் தொட்டியிலோ விழுந்து சில நேரத்தில் கவலைக்கிடமான நிலையில் சென்றுவிடும். எனவே சில முக்கிய பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றி நாம் நமது உயிரையும் நமது குழந்தைகளின் உயிரையும் காப்பாற்றலாம். நீச்சல் தெரியாதவர்கள் ஆழமான நீரில் இறங்கவே கூடாது. குழந்தைகளை நீர் நிலைகளின் அருகில் ஒருபோதும் தனியாக விடக்கூடாது. எச்சரிக்கை பலகைகள் உள்ள இடங்களில் அவற்றை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். மது அருந்திய நிலையில் நீரில் இறங்குவது மிக பெரிய ஆபத்து. படகு பயணங்களில் உயிர்காக்கும் ஜாக்கெட்டை, அதாவது லைஃப் ஜாக்கெட், கட்டாயம் அணிய வேண்டும். வெள்ளப்பெருக்கு அல்லது வேகமாக ஓடும் நீரை கடக்க முயற்சிக்க கூடாது. ஒருவர் நீரில் மூழ்கினால் என்ன செய்ய வேண்டும்? பதற்றப்படாமல் உடனடியாக உதவிக்கு அலையுங்கள். நீச்சல் தெரியாவிட்டால் நேரடியாக நீரில் குதிக்க வேண்டாம். அதற்கு பதிலாக கயிறு, நீளமான கம்பு அல்லது மிதக்கும் பொருட்களை பயன்படுத்தி அவரை கரைக்கு கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். உடனடியாக அவசர உதவி சேவைக்கு தகவல் அளியுங்கள். நண்பர்களே, ஒரு சிறிய அலட்சியம் ஒரு குடும்பத்தின் வாழ்நாள் துயரமாக மாறிவிடலாம். ஆனால் சில நிமிட முன்னெச்சரிக்கை ஒரு உயிரை காப்பாற்றும். நீரை நேசியுங்கள், ஆனால் பாதுகாப்புடன் அணுகுங்கள். உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாளை அனைவரும் நீர் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 5:49 மடம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அபூர்வராகங்கள் படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து ஏறும் ஊரும். அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800 மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவத்தை குறித்து விளக்கம் அளிக்கிறார். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம், 8:30 மனோரஞ்சிதம் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10:00 அகில பாரதிய இசை நிகழ்ச்சி, அடித் பானர்ஜி அவர்களின் பாட்டு, 11:00 நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பான நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு, நாளை 5:57 மங்கள இசை, தொடர்ந்து 6:00 குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராஜனின் தெளிவுரையுடன். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 மதுரை கீதம், 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 கார்கில் வெற்றல் தினம், சிறப்பு நேர்காணல், பங்கு பெறுவோர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள் உடன் உரையாடுவார் பி சரவணன். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 9:00 அரங்கிசை, மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு, 10:00 சுட்டிஸ் சாய்ஸ், 10:55 மன் கி பாத் மனதின் குரல், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 136வது பகுதி, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் 7:58 ஒலிபரப்பாக கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் ஆர் எஸ் சங்கரி அவர்களின் பாட்டு, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சேந்து செய், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் ஒன்று, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி ஜல் ஜீவன் மிஷன், 2:30 ஊர்புறத்திலே சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள். 3:00 திரையிசை, 4:00 வேலைக்காரி வானொலி நாடகம், நாடகத்தில் பங்கு பெற்றவர்கள் முருகன், சுமித்ரா தேவி, சுப்பிரமணியன், உஷா, சபரிநாத், சின்னத்துறை, தென்கரை மூத்து, பிரேம்குமாரி, காளிமுத்து, முத்துக்குமார் ஆகியோர். மூலக்கதை அண்ணாதுரை, வானொலி நாடகம் கே பாலமுருகன், அமைப்பில் உதவி சின்னதுரை, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 5:00 திரையிசை, 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 ஏறும்பூரும் சவுக்கு சாவடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். 7:58 மனதின் குரல், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11:00 ஆற்றிய உரையின் தமிழாக்கம் 136வது பகுதி, சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:30 வானொலி நாடக விழா 2026 அவளா சொன்னாள் நாடகம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10:00 அகில பாரதி இசை நிகழ்ச்சி, விதுசி வர்ஷா அகர்வால், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இதுவரை இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

திரை இசை கேட்டீர்கள். இனி தொடர்வது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள்.

0: தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேச விரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மின்கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார்.
1: நிறைய இடத்துல வந்து மின்கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க, எங்கே உயரல, 200 யூனிட் இப்படி அப்படியேதான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் அவங்க வந்து ரீடிங் அதிகமா வந்திருக்காங்க, அதெல்லாம் வேலிடேட் பண்ணி பார்த்தா இல்லையா, சென்னையில ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததால் அந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கும் நேரடியா போய் எனக்கு வீடியோ ஆதாரத்தோட என்ன கொடுத்துருக்காங்க வேலிடேட் பண்ணி. ஒரு சில இடங்களில் அந்த ரீடிங் எடுக்கிறப்ப நடந்த தவறுகள் அதையும் வந்து இப்ப சிஸ்டம்லயே சரி பண்ண சொல்லி, எந்த இடத்துலயும் வந்து மின்கட்டணம் உயரவில்லை. நிறைய இடத்துல சமூக வலைகள் தவறான தகவல் வந்திருக்கு, அங்கெல்லாம் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு என்கிட்ட வீடியோ ஆதாரத்தோட நம்மளுடைய மின்வாரி அதிகாரிகள் வந்து பதிவு செஞ்சு
0: தேர்தலின் போது தாவேக அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கு

0: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா தொடங்கியது. இதில் 174 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று நடைபெற்றது. இன்று காலை மாட்டுவண்டி ஊர்வலத்துடன் துவங்கி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரளான விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர். கண்காட்சியில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கமாக இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்களை பங்கேற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தலா 2 கிலோ இலவசமாக வழங்கப்பட்டு அவற்றை சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு அதே விவசாய 4 கிலோவாக திருப்பி அளிக்க உள்ளனர். பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு இந்நிகழ்ச்சியில் விளக்கப்படுகிறது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். கோவை மாநகராட்சியில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்டவற்றை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் ஆட்சியர் திரு பிரதீப் தயாளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாநகராட்சியில் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டார். மதுரையில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாமை மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ் குமார் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியோமா அல் அகமதியை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் மகளிர் ஹாக்கிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 999 கிலோஹெர்ட்ஸில் இனி மலர் இருக்கும் நிகழ்ச்சி முல்லைவனம். முல்லைவனம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பாலைவனச்சோலை படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: மண் வாசனை படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி

0: நாளை
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
0: நாளை
1: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
0: நாளை
1: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லை வனம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லை வனம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்
1: மேகங்கறுக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

1000 நிலவே படத்திற்காக எஸ் பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடலை கேட்டீர்கள். இனி ஆனந்த கும்மி படத்திற்காக எஸ் பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: இனி தொடர்வது மாவட்ட செய்திகள்.
1: மீண்டும் திரைப்பட பாடல்களை 8:05 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன்.
2: ஆன்மீக நகரமான திருவண்ணாமலைக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக அதிக அளவிலான தங்க விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்துவதால் சுற்றுலா வளர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் பொருளாதாரம் மேம்படும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சுநாச்சிப்பட்டில் தனியார் தங்கம் விடுதியை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர்,
3: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளி மாநிலிருந்து அதிகமான பக்தர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வர்றாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம்

0: திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலம் செயல்படுத்தும் அனைத்து வளர்ச்சி திட்டப் பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்படுத்தும் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும், ஊரக வீடுகள் வழங்கும் திட்டம், ஏரிகள் புனரமைப்பு திட்டம், அனைத்து கிராம அண்ணா முதலமைச்சர் திட்டம், வளர்ச்சியடைந்த ஜல்ஜீவன் மிஷன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், பாரத பிரதமரின் குடியிருப்பு திட்டம், பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம், அங்கன்வாடி மற்றும் பல்வி கட்டிடங்கள் கட்டுமானம் ஆகிய திட்டங்கள் முன்னேற்றம் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் குடிநீர் திட்டப்பணிகள் மற்றும் சாலைப்பணிகள் பொதுமக்கள் பாதிப்பேற்படாத வகையில் பணிகளை விரைவு முடிக்க பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலருக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாநகராட்சி பகுதியில் உள்ள திருநாய்க்களுக்கு வீணோய் ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று காலை திருநாய்க்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளும் தடுப்பூசி முகாமின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்து தடுப்பூசி பணிகளை விரைவாகவும் முழுமையாகவும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் மற்றும் பாலின இறப்பு குறைந்த வட்டாரங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துஞ்சாபுரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்துணவு பெட்டகங்களையும் சிறந்த ஊராட்சிகளுக்கு விருதுகளையும் வழங்கினார். அப்போது பேசிய வந்தனா கார், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டமானது குறைந்து வரும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், பெண் குழந்தைகளின் பாலின சமநிலையை மேம்படுத்திடவும், பெண் குழந்தைகளை பாதுகாத்திடவும், பெண் குழந்தைகளின் கல்வி கற்பதை உறுதி செய்திடவும், அவர்களின் உயர்கல்வி மூலம் முன்னேற்ற பாதிவகைக்கு வழிவகுக்க உதவிடவும் வகையில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார். மேலும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு 1098 என்ற உதவி எண்ணை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சரின் கீழங்கும் மத்திய தகவல் தொடர்பகத்தின் வேலூர் கலா அலுவலகத்தின் சார்பில் அரசு மக்கள் நல திட்டங்கள் குறித்து ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலையில் உள்ள மார்க்கனூரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் மக்கள் வங்கி திட்டம், போதை பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம், ஜிராம்ஜி திட்டம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பெண் குழந்தைகளை காப்போம் ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய மத்திய மக்கள் தொடர்பகத்தின் உதவி இயக்குனர் பால நாகேந்திரன் பேசுகையில், போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், போதை கலாச்சாரத்திலிருந்து மாணவர்களை சட்டத்தின் மூலம் தண்டிப்பதை விட அறிவுரைகளை வழங்கி நல்வழிப்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் மாணவர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை உணர்த்தி கல்வி கற்பிக்க வேண்டும், கல்வி ஒன்றுதான் உயர்த்தும், வருங்கால சமுதாயத்தில் கல்வி அவசியமானது என்றார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் 26 கோடை விழா நிறைவு விழா ஜம்னாமுத்தூரில் நடைபெற்றது. மாவட்ட அச்சத்தில் வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக சட்டமன்ற கொறடாவுமான அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கண்காட்சிகள் அமைத்த சிறந்த அரங்குக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் முதல் பரிசு ஊரக வளர்ச்சித்துறைக்கும், இரண்டாம் பரிசு நெடுஞ்சாலைத்துறைக்கும், மூன்றாம் பரிசு தோட்டக்கலைத்துறைக்கும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் கூட்டரங்கில் நடைபெற்ற மாவட்ட ஈரநிலை மேலாண்மை குழு உறுப்பினருக்கான பயிலரங்கம் இதில் ஈரநிலை பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதி 2017 கீழ் ஈரநிலைகளுக்கான அறிவிப்பு வெளியிடுதல், செயல்முறை அடங்கிய நடைமுறைகள் ஆவணப்படுத்துதல் மற்றும் சட்ட ரீதியான தேவைகள் குறித்து மாவட்ட ஈரநிலை மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு மாநில ஈரநிலை பாதுகாப்பு ஆணையத்தின் நிபுணர்கள் எடுத்துரைத்தனர்.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கினார் என் ரவிச்சந்திரன். இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது.

0: இனி விரிவான செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ரொமானிய தலைநகர் புகாரெஸ்டில் இந்திய வம்சாவளியினரிடையே கலந்துரையாடிய அவர், வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருவதாக கூறினார். ரொமானிய அதிபர் நிக்குசர்டானுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாட்டு உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு ஆண்டு கையெழுத்திடப்பட்ட இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ரொமானியா உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகள் உடனான வர்த்தகம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரொமானியா நாட்டின் வளர்ச்சியில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர்கள், சுகாதார பணியாளர்கள், மாணவர்களின் பங்கு முக்கியமானது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சிங்கப்பூர் சட்ட அமைச்சர் எட்வின் டாங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சட்ட ரீதியான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திரப்பிரதேச தலைநகர் அமராவதியில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகையிலை வணிகர்களுடன் ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார். முன்னதாக ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு நிதின்குமார் யாதவ் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடனுதவி, ஊக்கத்தொகை, இழப்பீடு உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. மத்திய மாநில புகையிலை வாரியம், வணிகர்கள், விவசாயிகள் ஒருங்கிணைந்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடத்துவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். கேள்வி நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உறுப்பினர்களை அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற போதிலும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், மாநிலங்களவை தலைமை செயலர் திரு பி சி மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது தயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் சாரநாத்தில் உள்ள புத்தர் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது பெருமை சேர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சாரநாத் புத்தருடன் இணைந்த புனித இடம் என்று கூறியுள்ளார். உலகளாவிய சுற்றுலா பயணிகள் சாரநாத் வருவதற்கு இது வழிவகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கு இது ஒரு மைல்கல் என்று கூறியுள்ளார். சாரநாத் அமைதி, ஞானம், இரக்கத்தின் எடுத்துக்காட்டாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் சாரநாத் இடம்பெற்றுள்ளது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளாா்.

மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் ஆந்திர பிரதேசத்துக்கு 100 பேருந்துகள் கிடைத்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் மாவட்டம் சிமாபுரி மின்சார பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி, முதற்கட்டமாக 750 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மின்சார பேருந்துகள் விஜயவாடா, திருப்பதி, ராஜமந்திரி, குண்டூர் உள்ளிட்ட நகரங்களில் இயக்கப்படப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கேரளம் மாநிலம் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் முழுவீச்சில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு சுங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி சரக்கு பெட்டகத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் அடுத்த மாதம் 18 தேதி தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து விழிஞ்சம் துறைமுகம் சரக்குகளை கையாளும் துறைமுகமாக மேம்படுத்தப்பட உள்ளது. கேரளாவின் பொருளாதாரம் மட்டுமின்றி நாட்டின் கடல்சார் வர்த்தகம் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட 27 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் மும்பையில் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எத்தியோப்பியாவின் ஆடிஸ் அபாபாவில் இருந்து மும்பை வந்த 6 பயணிகளிடமிருந்து 12 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் பிரம்மபுத்ரா மெயில் ரயிலில் பயணம் செய்த ஒரு பெண் பயணிடமிருந்து 5 கிலோ எடையுள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது பங்களாதேஷ் வழியாக இந்த தங்கத்தை கடத்தி வந்ததாக ஒப்புக்கொண்டார். மும்பை, கொல்கத்தா, கொச்சி, குவஹாத்தி ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தங்க கடத்தல் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அசாமில் மழை வெள்ளம் காரணமாக 100,000+ மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சிவ்சாகர், ஜோர்ஹாட் மாவட்டங்களில் உள்ள நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 170 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கடந்த புதன்கிழமையிலிருந்து பெய்து வரும் தொடர் கனமழையால் தெற்கு குஜராத், டாமன் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நேற்று முன்தினம் மழை வெள்ளம் சூழ்ந்த வெல்ஸ்பன் தொழில் வளாகத்தில் சிக்கிய 60 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இப்பகுதியில் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. இதனையடுத்து 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்வரை 8 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்டரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

பைக்கில் தான் போவோம். நிறைய இடத்துல பெட்ரோல் கூட காலி ஆகிடும். அந்த நேரத்தில் நாங்கள் சும்மா தோண்டு போய் உட்காந்துருப்போம். அந்த நேரத்தில் யாருனா ஒருத்தர் 500 ரூபாய் போடுவாங்க, ஒரு 10,000 ரூபாய் போடுவாங்க, ஒரு 5,000 ரூபாய் போடுவாங்க. எங்களுடைய பயணத்துக்கு அது பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். அந்த மாதிரி பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட தான் நாங்கள் முதல் விசாரிப்போம். அந்த விசாரிக்கும் போது ஒருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அவங்களுடைய தோட்டத்துக்கு கத்திரிக்காவை ஹைப்ரிட் போடுறாங்க, இருந்தாலும் கூட வீட்டு பக்கத்தில் 4 செடி வச்சிருக்கிறாங்க அந்த நாட்டு காய்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த காய்கறி விதைகளை கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்கெல்லாம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? நாட்டு காய்கறி பரவலாக்கம் பண்ணணுன்றதுக்காக நம்ம இவ்வளோ பெரிய திருவிழா பண்ணுறோம், ஆனால் அந்த விதைகளை வச்சிருக்கிறவங்க கொடுக்கல. ஏன்னு கேட்டோம்னா விதை கொடுத்தா பலிக்காதுன்னு சொல்கிறாங்க. விதை கொடுத்தா அவங்களுக்கு அந்த விதைகள் மறுபடியும் முளைக்காது பலிக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட பேசுகிற மாதிரி பேசி 2 விதையை தூக்கிட்டு வந்துடுவோம். அந்த தூக்கிட்டு வந்த விதையை எங்கள் தோட்டத்தில் போட்டு அதை செடியாக மாற்றி காய்கறியாக மாற்றி அந்த காய்கறி விதைகளை மறுபடியும் அதே ஊரில் இருக்கிற மக்கள் கொண்டு போய் கொடுப்போம். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அப்போ ஒரு கத்திரிக்காய் ரகமோ ஒரு காய்கறி ரகமோ அழிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த அழிய விடாமல் பார்த்துக்கிற வேலையை தான் இந்த தமிழ்நாடு சீட் சேவர்ஸ் நெட்ஒர்க் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது தானாக உருவான கூட்டம் தான், தானாக சேர்ந்த கூட்டம் தான், இங்கே யாரும் உருவாக்கலை. நாக்பூரில் நாங்கள் எல்லோரும் இந்த விதை திருவிழாவுக்கு போயிருந்தோம். நாங்கள் முதல் விதை திருவிழா 2021 நினைக்கிறேன். அங்கே போயிருக்கும்போது ஒரு வெளியிருந்த வெளி மாநிலத்தவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா எங்களுக்கு ஸ்டால் இல்லை, எங்ககிட்ட பணம் இல்லை, அந்த டைமில் நாங்களே நாடோடியாக தான் ஓடிட்டுருக்குறோம். அப்போ அங்கே ஸ்டால் போடுறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை. மட்ஃபீல்டுன்னு ஒரு நிறுவனம், அவங்க ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாலில் ஒரு சின்ன இடத்தை எனக்கு இப்போ கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து எல்லாருமே மட்ஃபீல்டானீங்கன்னு கேட்கும்போது, இல்லைங்க, நாங்கள் தனித்தனியாக விவசாயம் செஞ்சிட்ருக்கிற விவசாயிகள், விதைகளை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது தான் திடீர்னு வந்த பேர் தான் இந்த தமிழ்நாடு சீட் சேவர்ஸ் நெட்ஒர்க். இன்றைக்கி ஒரு 800 ரகமான காய்கறி விதைகளை தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பலவிதமான டைவர்சிட்டியை கொண்டு வந்து அதை விளை வச்சு அந்த விளை வச்ச விதைகளை எடுத்து மறுபடியும் அந்த ஊர்களுக்கு பரவலக்கம் பண்ணக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோங்க. இதில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகள், யார் விவசாயிகள்னு சொல்லுவோம் நம்ம, 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சிருந்து விவசாயம் பண்றவங்களை மட்டும்தான் விவசாயிகள்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க எல்லாம் பண்ணக்காரங்க. 4 செடி நீங்க வீட்டில் வச்சாலும் அவங்க விவசாயிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா சொல்லிட்டே இருப்பாங்க அப்பப்ப. 4 செடி, ஒரு துளசி செடியா கூட இருக்கட்டும், அதை நீங்க வீட்டில் வச்சு பராமரிக்கிறீங்கன்னா நீங்களும் ஒரு விவசாயி தான். ஏன்னா ஒரு செடி வளரும் போது கொடுக்கக்கூடிய சந்தோஷம்

0: இந்த மனநிறைவு நான் எல்என்டில வேலை செஞ்சப்ப கூட கிடைக்கவே இல்லைன்றது தான் உண்மை. எதுக்காக ஓடுறோன்னே தெரியாம ஓடிட்டே இருக்கிறோம். ஏன் ஓடுறோம்? கால் வலிக்குது, அதனால தான் நிப்பம் போல இருக்குது. அப்ப அந்த ஓட்டத்தை நிறுத்தி இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இங்க சந்தோஷமே இல்லாம எல்லாருமே ஓடிட்டே இருக்கிறாங்க, ஒரு மனநிறைவு இல்லாம ஓடிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே மறுபடியும் ரிட்டர்ன் நீங்க வரணும்னு நினைக்கும் போது, அதுல எனக்கு தெரிஞ்சது விவசாயமா தெரிஞ்சது, மத்த உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். விவசாயிகள்னு சொல்லும் போது ஒரு விஷயத்தை நான் இங்கே முன்வைக்கணும். எங்களுக்கு நாங்கள் இந்த 800 ரகத்தையுமே நாங்கள் ஃபிசிக்கலாக போயிட்டு தேடி கண்டுபிடிக்கல. நாங்கள் ஒரு 100 ரகம் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த 100 ரகத்தை இவங்க நல்லா சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நீங்கள் இந்த ரகத்தையும் பாதுகாக்கணும், இந்த ரகத்தையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க தான் நிறைய. அதில் மாடி தோட்ட விவசாயிகள் ரொம்ப பெருசு. இந்த அர்பனில் இருக்கக்கூடிய டெரஸ் கார்டனர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்படின்னா அவங்க ஊரில் போயிட்டு என்னென்னலாம் காய்கறி அவங்க ஊரில் விளைஞ்சதோ, ஏன்னா அவங்க அந்த ஊரில் சாப்பிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க கல்யாணம் ஆகி இல்லை ஏதாச்சும் ஒரு வேலை நிமித்தமாக சென்னை வந்துடுறாங்க. சென்னை வந்தவங்க இந்த மாதிரி சிட்டிஸில் வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்க ஊரில் இருக்கிற காய்கறிகளோட ருசி அறியணுன்றதுக்காக அதை கொண்டு வந்து வச்சு அவங்க வளர்க்குறாங்க. அந்த மாதிரி வளர்த்து கொடுத்தது தான் இந்த 800 ரகமான காய்கறிகளுமே.
1: நேயர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார்.
1: ஒரு தக்காளி செடி இயற்கை விவசாயத்தில் நிறைய பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இயற்கை விவசாயம் தான் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா மண் காப்போம் இங்கே வரீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் செயற்கை விவசாயம் இவ்வளோ கெடுதலானது, இயற்கை விவசாயம் தான் செய்யணும்ன்ட்டு. நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இளம்பாடி முள்ளு கத்திரிக்காவை தேடி எங்கள் ஊரில் பயணம் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நர்சரி, அந்த நர்சரியில் தான் இளம்பாடி முள்ளு கத்திரிக்காவோட நாற்று கொடுக்குறாங்க. அவங்களே தோட்டம் போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த தோட்டத்துலேருந்து அப்போ தான் கத்திரிக்காய் பறித்து கொண்டு வந்து அந்த வெர்சல் கூடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த முழுகாத மூங்கில் கூடை அப்படியே ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்படிங்க உங்களுக்கு மட்டும் இவ்வளோ அழகாக வருது, ஆனால் மற்றவங்க மார்க்கெட்டில் வர கத்திரிக்காய்கள் இந்த மாதிரிலாம் இல்லையேன்னு கேட்டோம்னா, நாங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது பிஞ்சாக இருக்கும்போது ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுவோம்ப்பா, அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த கத்திரிக்காயிலேருந்து மருந்து கீழே ஒழுகணும். கத்திரிக்காயிலேருந்து மருந்து கீழே ஒழுகுனாதான் அந்த கத்திரிக்காவை பூச்சி அடிக்காமல் இருக்கும். அப்போ இது ஒரு முறை மட்டும் தான் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா பிஞ்சாக இருக்கும்போது ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது பெருசாகிடுமா, அப்போ மறுபடியும் ஒரு முறை. அப்போ ஒரு கத்திரிக்காய்க்கு மெழுகு போல் ஒரு லேயர் பூச்சி மருந்து இருக்குது அதில். அப்போ அந்த அளவுக்கு விஷம் ஏன் தெளிக்கணும்னா, இந்த வீரிய ரகங்களில் வீரிய ரகம்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரகங்கள் உற்பத்தி மையப்படுத்தி மட்டுமே உருவாக்குறாங்க. அப்போ அதில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரியான உற்பத்தி கிடையாது. அப்போ நம்மளுடைய இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச இயற்கையான இருக்கக்கூடிய கத்திரிக்காய் அந்த அளவுக்கு ஷைனிங்கெல்லாம் இருக்காது. 2 கோடு விழுந்திருக்கும், 2 புள்ளி விழுந்திருக்கும். இருந்தாலும் இது கொடுக்குற சுவையும் ஆரோக்கியத்தையும்

0: அந்த கத்திரிக்காய் எந்த விதத்திலையும் கொடுக்க முடியாதுன்றதுதான் உண்மை. இன்னொன்னு, இந்த இளம்பாடி முள்ளு கத்திரிக்காயில நாம இப்ப அஞ்சாவது தலைமுறை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அஞ்சு தலைமுறையா நம்ம அதை மறுபடியும் போட்டு எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த அஞ்சாவது தலைமுறையில இன்னைக்கு நோய் இல்லாம இருக்குது. அப்ப நோய் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, கூட புதினா செடியை நடுறோம், வெங்காய செடியை நடுறோம். இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா, இதுல இருக்கக்கூடிய வாசனை கத்திரிக்காய் செடி தோட்டம் தான் இங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்றத குழப்பி விடுது. அப்ப இதை கம்பானியன் பிளான்டிங்னு சொல்றோம். இப்ப கம்பானியன் பிளான்டிங் எடுத்தீங்கன்னா, சாட்டில் எல்லாமே வெளிநாட்டு காய்கறிகளாவே இருக்கும். அப்ப நம்ம சாட்டு எப்ப ரெடி பண்றோம்னு நம்ம தான் ரெடி பண்ணணும். அப்ப தக்காளிக்கு நீங்க என்ன பண்ணணும், கத்திரிக்காய்க்கு நீங்க என்ன பண்ணணும், இல்ல இது எல்லாத்தையுமே மிக்சடா கிராப்பா போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்றது நிறைய அட்டவணப்படுத்த வேண்டிய ஒரு சூழல இருக்கிறோம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு அது தெரியல. வெறும் ஒரு பயிரை போடுவாங்க, ஒரு களைச்செடி எக்ஸ்ட்ரா முளைச்சி வந்தா கூட அதை கொத்தி எடுத்து போட்டுருவாங்க. அப்ப அப்படின்னும் போது பூச்சி தாக்குதல் ரொம்ப ஈஸியா நடக்க ஆரம்பிச்சிருது. அப்ப இதுல இருந்தெல்லாம் வெளியே நம்ம வந்துட்டோம்னா, நாட்டு காய்கறிகள் போல சத்தானதும் ரொம்ப ஈஸியானதும் கிடையவே கிடையாது. நாட்டு காய்கறிகள் விளைவிக்கிறது மூலிமா நம்ம முதல்ல விவசாயிக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் போயிடுது. ரெண்டாவது, வறட்சி தாங்கி வளருது, தண்ணி அதிகமாக கொடுக்க தேவையில்லை, மின்சாரத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த தேவையில்லை. மூணாவது, இதனுடைய ஆயுட்காலம் நீளம் இல்லை, அந்த செடியோட ஆயுட்காலம் நீளம், ஷெல்ஃப் லைஃப்ன்றது அப்பாற்பட்டது. ஒரு காய்கறி நீங்கள் வீரிய ரகத்தை போடுறீங்க அப்படின்னா, ஒரு தக்காளியை கூட எடுத்துக்கோமே, இன்னைக்கு இருக்கிற தக்காளி ரகங்கள் ஒரு 1.5 மாதம் வருது. ஆனால் நம்ம நாட்டு ரகங்களில் 10 மாதம் இப்போவும் என் தோட்டத்தில் ஒரு தக்காளி ரகம் காய்ச்சிட்ருக்குது. போன முறை ஆடிப்பட்டத்தில் நட்ட காய்கறி இந்த ஆடிப்பட்டத்துக்கும் மறுபடியும் அது பழங்களை கொடுக்குது. அப்போ அந்த மாதிரியான நிறைய வெரைட்டி இருக்குது. அப்போ இதனுடைய ஆயுட்காலம் நீளமாக இருக்கிறப்போ இதை வந்து நம்ம வெறும் அந்த உற்பத்தி திறனை மட்டுமே மையப்படுத்தி இதை செய்ய முடியாது. நீங்கள் இன்னொன்று என்ன கணக்கு போடணும், இப்போ நீங்கள் ஒரு முறை ஒரு வருஷத்துக்கு 2 பயிர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மறுபடியும் எவ்வளோ ஓட்டணும், அதுக்கான வேலைகள் செய்யணும், அதை நாற்று நடணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு காலி டைம் இருக்கும் கொஞ்சம். அப்போ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா நாட்டு காய்கறி ரொம்ப ப்ராஃபிட்டபுளான ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நம்மளுடைய விதைகள் எங்கே இருக்குன்றது தேடுற கொஞ்சமாவது முன் வரணும். அந்த விதைகளை தேடினதை உற்பத்தி பண்ணி நீங்கள் பல்விதமாக பெருக்கணும். அந்த பெருக்கின விதைகளை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முதல் கொடுக்குங்க, அவங்க மறுபடியும் அதை விவசாயம் செய்யட்டும். இந்த மாதிரி ஒரு ரகத்தை பாதுகாக்கணுன்ற நிலைமை வந்துடக்கூடாது. அப்புறமா மனுஷ இனத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்துடும். அப்போ எப்போ ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து நின்றுச்சோ, ஒரு இளம்பாடி முள்ளு கத்திரியாக கூட இருக்கட்டும், ஒரு சார கத்திரிக்காய் கூட இருக்கட்டும், செவந்தம்பட்டியாக இருக்கட்டும், 8 நாழியாக இருக்கட்டும், போலூர் வரி தக்காளியாக இருக்கட்டும், இந்த மாதிரி காய்கறிகள் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுன்னா அதை நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கான தேவை இருக்காது. இன்றைக்கி எங்களை மாதிரி ஆளுங்களுக்கான தேவை நிறைய இருக்குது. நீங்களும் ஒரு விதை சேகரிப்பாளராக இன்றைக்கி உருவாகணும். அந்த உருவாகிற நிலை மாறுற மாதிரியான ஒரு நிலைமை வரணும். மண்ணின் விதைகளை தேடுவோம், மண்ணை மலடாக்காமல் இருப்போம். இன்னொரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிவிட்டு இதை முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய நண்பர்கள் இயற்கை விவசாயம் செய்கிறீங்க, இயற்கை விவசாயத்தில் கெமிக்கலே உள்ளே வரக்கூடாதுன்றது தான் ஒரு இது, இல்லைன்னா அது கொஞ்சம் அந்த ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இருந்தால் ஓகே அப்படின்னு அக்ரி பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இயற்கை விவசாயம் செய்கிறேன்னு சொல்லிட்டு கடையில் போய் ஒரு விதை வாங்கிட்டு வரீங்க, அந்த விதை எப்படி இருக்குது? ஒரு மிளகாய் விதைனா என்ன கலரில் இருக்கணும்? வீட்டில் தாளிக்கிறதுக்கு ஒரு மிளகாவை கிள்ளி இப்படி போடுறீங்க, அந்த விதை என்ன கலரில் இருக்குது? மஞ்சள் கலரில் இருக்குது. கடையில் போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, அந்த விதை என்ன கலரில் இருக்குது? விஷம் பூசி இருக்குது. அப்போ அது உண்ண தகுந்ததா இல்லை முதல்ல. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங்கான அந்த சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா, மைக்ரோ கிரீன்ஸ்னு ஒன்று உள்ளே கொண்டு வராங்க. அப்போ அந்த முளைக்கட்டின தாவரத்தில் எங்கேருந்து வருது விதைகள்? ஒரு முள்ளங்கி விதைகள் வாங்கிட்டு வந்து போடுறாங்க, ஒரு முள்ளங்கி விதைகள் மேலே சிவப்பு கலரில் திறம் பூசப்பட்டிருக்குது, ஒரு பீட்ரூட் விதை மேலே திறம் பூசப்பட்டிருக்குது. அந்த விதைகளை வாங்கிட்டு வந்து தான் மைக்ரோ கிரீன்ஸுன்னு ட்ரேயில் போட்டு அந்த விதைகளிலிருந்து வளர்ற அந்த பிஞ்சு செடி, 4 நாள் செடி, 5 நாள் செடியை உணவுக்காக எடுத்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் நேராக பாய்சன் எடுத்து வாயில் போட்டுக்கிறது கணக்கு. அப்போ எப்போவுமே கல்ச்சரை பேஸ் பண்ணி விவசாயம் பண்ணுங்கள், ட்ரெண்டிங்கை பேஸ் பண்ணி விவசாயம் பண்ணாதீங்க. மிக்க நன்றி, வணக்கம்.
1: என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டிங்களா? பாரம்பரிய விதைகள் காய்கறிகளோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் வர நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து கேளுங்க. நம்ம எதையெல்லாம் மறந்தோ, நம்மால் எதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டதோ, அதனோட முக்கியத்துவத்தை பற்றியும் அதனோட நன்மைகளை பற்றியும் இன்னும் நிறைய அறிஞர்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. நன்றி நேயர்களே.
2: இதுவரை நிகழ்ச்சியில் அண்மையில் வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளித்தார்.

நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

0: இன்னும் சில நொடி.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 8 மணி. மனோரஞ்சிதம். திரையிசைப்பாடல்கள் கேட்கலாம்.

கண்ணுக்கு மையெழுது திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையில். மனோரஞ்சிதம் திரை இசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 8:05.

கேட்ட அந்த பாடல் அன்பே ஓடிவா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம் திரை இசை பாடல்கள்.

0: கேட்ட அந்த பாடல் அன்புள்ள மலரே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது இளையராஜா இசையில். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் 8:30.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும் நாளை 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும்.
0: இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம் டெல்லி அஞ்சல்.

கேட்ட இந்த பாடல் தைப்பொங்கல் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியோடு சேர்ந்து பாடிய பாடல். நேரம் 8:33. மனோரஞ்சிதம் திரை இசையில். இனி அடுத்து

0: கேட்ட அந்த பாடல் அழகிய கண்ணே திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையில்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி, சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம்க்கு வரும். ஸோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். ஸோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்வுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்வுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல இருந்தால் சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வி ஆர் கோயிங் டு பேஸ் தெம். ஸோ பப்ளிக் மூவ்மெண்ட்ல இருக்கும் போது any incentive they see, then and there itself they can also send information to us. I am expecting more public response to this initiative. Any doubts or anything they have regarding this, they can very well come and meet me in my office or go to the nearest police station to clarify if they have any doubts. Thank you.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

கேட்ட அந்த பாடல் ரோசாப்பூ ரவிக்கிகாரி திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது இளையராஜா இசையில். நேரம் 8:44:30. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மனோரஞ்சிதம் திரை இசை பாடல்கள்.

கல்யாணராமன் திரைப்படத்திற்காக எஸ்பி சைலஜா பாடியதை கேட்டோம் இளையராஜா இசையில். நேரம் 8:54. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மனோரஞ்சிதம் திரை இசை பாடல்கள். நிறைவாக மெட்டி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடல்.

சந்திரோதயம் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பிசு சில பாடி இந்த பாடலை கேட்டீர்கள். இனி சிஐடி சங்கர் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பிசு சில பாடியிருக்கும் பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. இனி காவிய தலைவி படத்திலிருந்து பாடல்.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோ கிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. இனி திரையிசையில் தெய்வத்தின் தாய் படத்திற்காக S. ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

தெய்வத்தின் தெய்வம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி ஏ எம் ராஜா, பி சுசீலா ஆகியோர் பாடியிருக்கும் பாடல் மகனை கேள் படத்திற்காக.

0: अभी आपने सुना मिश्र भैरवी में बद्ध दादरा।
1: That was दादरा set in मिश्र भैरवी।
0: संगीत के अखिल भारतीय कार्यक्रम में आपने सुनी श्रीमती अदिति बैनर्जी के स्वर में उपशास्त्रीय संगीत की यह विशेष प्रस्तुति। उन्हें तबला संगत कर रहे थे श्री भरत कामत और हारमोनियम पर संगत कर रहे थे श्री सौमित्र क्षीरसागर। इसी के साथ आकाशवाणी का आज का यह संगीत का अखिल भारतीय कार्यक्रम यही संपन्न होता है। इस कार्यक्रम की रिकॉर्डिंग आकाशवाणी पुणे द्वारा की गई तथा इसका प्रसारण आकाशवाणी दिल्ली से किया गया।
1: इन टुनाइट्स नेशनल प्रोग्राम ऑफ म्यूजिक यू आर लिसनिंग टू अ रिसाइटल ऑफ सेमी क्लासिकल वोकल म्यूजिक बाय श्रीमती अदिति बैनर्जी। शी वॉज अकंपनीड ऑन तबला बाय श्री भरत कामत एंड ऑन हारमोनियम बाय श्री सौमित्र क्षीरसागर। दिस प्रोग्राम वॉज रिकॉर्डेड अर्लियर एट द स्टूडियोज ऑफ आकाशवाणी पुणे and broadcast came to you from Akashwani Delhi. Namaskar.
2: Akashwani Coimbatore Vanoli Nilayam Neram 11 mani Ini Nalai Olivarappagum Nigalchi Patriya Arivuppugal Kekkalam. Nalai Kaalai 5:57 ku Mangalisai 6 maniki Kuralam Vilakkamum Dr. Mu Varadarasanai Teliyuran Kural Yen 89 அதிகாரம் விருந்தோம்பல். தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையில் அந்த அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள். ஆறு 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 மதுரை கீதம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 எந்த நேரம் இனிய நேரம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 கார்கில் வெற்றி தினம், சிறப்பு நேர்காணல் பங்கு பெறுவோர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 9:00 அரங்கிசை மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு, 10:00 சுட்டீஸ் சாய்ஸ், 10:55 மன் கி பாத் மனதின் குரல், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 136 பகுதி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் 7:58 ஒலிபரப்பாக கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் ஆர் எஸ் சங்கரி அவர்களின் பாட்டு, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சேந்து செய், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயர் தோழி, 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் ஒன்று, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி ஜல் ஜீவன் மிஷன், 2:30 ஒரு புறத்திலே சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள். 3:00 திரை இசை, 4:00 நாடகம் வேலைக்காரி வானொலி நாடகம், நாடகத்தில் பங்கேற்பவர்கள் இ முருகன், பி சுமித்ரா தேவி, எல் சுப்பிரமணியன், பி உஷா, எஸ் சபரிநாத், எம் சின்னதுரை, எஸ் தென்கரை முத்து, எம் எட்விஜ், பி பிரேமி குமாரி, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். மூலக்கதை அண்ணாதுரை, வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன், அமைப்பின் உதவி எம் சின்னதுரை, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். மாலை 5:00 திரையிசை, 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாமாலை, 6:28 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் போரும் சவுக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். ஏழு 7:58 மனதின் குரல் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11:00 ஆற்றிய உரையின் தமிழாக்கம் 136 பகுதி சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

பார்ப்பதுக்கு வானொலி நாடக விழா 2026. அவளா சொன்னாள் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி. அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாசன் முருகன். படைப்பு ஆகாஷவாணி புதுச்சேரி. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்பாட் லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 9:30 திரைக்காணம். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, விதுஷி வர்ஷா அகர்வால். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இதுவரை நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள்.